கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. இன்று காலை 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன் சின்னர் வேரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் என்று குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, த காவிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரியின் வானவில். காலை 10 மணிக்கு சைபாலின் உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி, 10:30 கேட்கலாம் திரை இசை பாடல்கள், முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் லேக் எஃப்எம். கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்

மாட்டுத்தாவணி மதுரையின் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில் 12:30 மாயவழி மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 துள்ளலிசை பாடல்களாய் டோல் தமாக்கா தூள். 2:45 வானொலிக்கு 90 கேட்கலாம். பிற்பகல் 3:00 தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் MIM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4:00 மில்கா ஒண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்துறிகையில் செப்புக செந்தமிழ் 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வர்சின் செப்புக செந்தமிழ் இன்று மாலை 5:00 இடைக்கால இனிய கீதங்களாய் சித்திர செவ்வானம். 5:30 வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6:00 திரை இசை பாடல்களோடு பயணிக்கும் கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. நேர்களின் விமர்சன கடிதங்களோடு வலம் பெறும் தங்கள் அன்புடன் இன்றிரவு 7:00. 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது இன்றிரவு 8:05. இரவு நேர தென்றலாய் வீச காத்திருக்கிறது 100.5 கொடை தென்றல் இன்றிரவு 9:00. விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக நினைவீசுகம் பயணிக்கும் இரவு 10:00. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11:00. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12:00 வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அருள் மாலை நிகழ்ச்சி மீண்டும் வளம்பெறும் நாளை காலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம் வசந்த விடியல். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தொகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்

0: பதக்கம் வென்றுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி 100.5 இல் இது கொடைக்கானல்.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: நேர்களே, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரின் உதட்டிலும் உச்சரிக்கப்படும் உலக பொதுமொழிதான் சிரிப்பு. ஒவ்வொருவரின் மன அழுத்தத்தை குறைக்கும் சிரிப்போடு மகிழ்ந்து மனநிறைவோடு வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1036.
2: உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதூம் விட்டேன் என்பார்க்கு நிலை.
3: உழவர்கள் கை சோர்ந்து உழவை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் எல்லா ஆசைகளையும் துறந்து துறவியானவர்கள் கூட உயிர் வாழ முடியாது. குரல் எண் 1036 அதிகாரம் உழவு.
2: உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதூம் விட்டேன் என்பார்க்கு நிலை.
3: உழவர்கள் கை சோர்ந்து உழவை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் எல்லா ஆசைகளையும் துறந்து துறவியானவர்கள் கூட உயிர் வாழ முடியாது. குறள் எண் 1036 அதிகாரம் உழவு.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடிப்பண்மலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: கோடிப்பண்மலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.

கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: காளகஸ்தி காலத்தியப்பர் திருக்கோவில்.

பண்டைய தொண்டை மண்டல சிவத்தலமான ஸ்ரீ காளகஸ்தி காளத்தியப்பர் திருக்கோவில் இன்றைய ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருப்பதியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சிறந்த தலம். திருக்காலத்தி ஆலயத்தின் இறைவர் ஸ்ரீ காளகதீஸ்வரர் சுவாமி. இறைவி ஞான பிரசன்னாம்பிகை. பஞ்சபூதங்களுள் இது வாயு தலம். தட்சிண கைலாயம் என்னும் சிறப்புடையது. ஸ்வர்ணமுகி எனப்படும் பொன்முகலி ஆற்றின் கரையில் உள்ள தலம் இது. இங்கு இவ்வாறு வடக்கு முகமாக பாய்ந்து ஓடுவதால் உத்தரவாகினி என மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அன்புக்கு சான்றான கண்ணப்ப நாயனார் தொண்டாற்றி வீடு பேறு பெற்ற விழுமிய தலம். அட்டமாசித்திகள் அனைத்தரு காலத்தி என சிறப்பிக்கப்படும் தலம் இது. நக்கீரர் கையிலை பாதி காலத்தி பாதி பாடியுள்ள பெருமை பெற்ற தலம். முசுகுந்தன், பரத்வாஜ மகரிஷி, சிவகோச்சாரியார் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம். அர்ஜுனன் தன் தீர்த்த யாத்திரையில் இங்கு வந்து இறைவனை வழிபட்டும் பரத்வாஜ மகரிஷியை கண்டு வணங்கி சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ என்றால் சிலந்தி, காளம் என்றால் பாம்பு, அத்தி என்றால் யானை. சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய மூன்றும் வழிபட்டு பேறு பெற்றதால் ஸ்ரீ காளகஸ்தி என பெயர் பெற்றது.

0: மலையடிவாரத்தில் உள்ள அருமையான திருக்கோவில். இந்த மலை கைலாசகிரி என்று வழங்கப்படுகிறது. பொன்முகலை ஆற்றை கடந்து நெடுதுயர்ந்த மலையடிவாரத்தில் உள்ள காலத்தியை அடையும் போது நம் நெஞ்சில் கண்ணப்பருக்கு எழுந்த உணர்வு மேலிடுகிறது. இத்தலம் சிறந்த ராகுகேது க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஊருள் மிக உயர்ந்தது கம்பீரமாக காளி கோபுரம் காட்சி தருகிறது. வடக்கு கோபுர வாயிலுக்கு இடப்பக்கம் பாதாள விநாயகர் சன்னிதி உள்ளது. பெயருக்கேற்ப விநாயகர் 35 அடி ஆழத்தில் உள்ளார். 20 படிகள் இறங்கி சென்று தரிசிக்க வேண்டும். இங்கு வந்த அகத்தியர் விநாயகரை வழிபடாமல் போகவே பொன்முகலை ஆறு நீரின்றி வற்றியது. அகத்தியர் தம் தவறுணர்ந்து பாதாளத்தில் ஆழத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்றார் என்பது தல வரலாற்று செய்தியாகும். எதிரில் சிவராத்திரி மண்டபமும் உள்ளது. உற்சவ அலங்கார மண்டபத்தில் காளஸ்தீஸ்வரர், ஞான பூங்கோதை, கண்ணப்பர், ஆறுமுகர், வள்ளி, தெய்வானை, பரத்வாஜ மகரிஷி, பிச்சாடனர், விநாயகர், தொண்டைமான் அரசர், சிலந்தி, யானை, பாம்பு முதலிய உற்சவ திருமேனிகள் உள்ளன. சைவ சமய குரவர்களான அப்பர், சம்பந்த, சுந்தரர் ஆகியோர் தம் தெய்வார பாடல்களால் இறைவனை பாடி போற்றியுள்ளனர். சிவலிங்க திருமேனி அற்புதமான அமைப்புடையது. சுவாமி மீது தங்க கவசம் சார்த்தப்பட்டுள்ளது. இக்கவசத்தில் 27 நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கவசத்தை எடுத்து பார்த்தால் இத்திருமேனியின் அற்புதமான அமைப்பை தரிசிக்கலாம். இதன் அடிப்பாகத்தில் சிலந்தி வடிவமும், மத்தியில் யானையின் இரு தந்தங்களும், மேற்புறத்தில் 5 தலை பாம்பு வடிவமும், வலப்பக்கம் கண்ணப்பர் கண் அப்பிய வடுவும் அழகுற அமைந்துள்ளன. காளஹஸ்தி காளத்தியப்பர் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும்

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் இல்லம் தேடி வரும் பண்பலை. முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளில் லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு சைபாலின் உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம், பாலினம் மரியாதை, இத பத்தி நம்ம வீட்ல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
3: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ, அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
4: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடைவெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
4: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: கோடை பன்மலின் 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட்ஸ்

0: நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி செல்லம். ரொம்ப அழகு க்யூட்டாக இருக்காங்க. கழுத்துல எல்லாம் கயிறு, நெத்தியில் பார்த்தா திண்ணீரு குங்குமம், அதுக்கீழ ஒரு பொட்டு, நிறைய இருக்கு அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: சஞ்சய் பிரியம்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: ஐந்தாம் வகுப்பா? எந்த ஸ்கூலில்?
1: ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில்.
0: அது எங்க இருக்கு? என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: எங்க பாடுங்க கேக்கலாம்?
1: சிறுவடி.

0: மக்களை தினமும் வளர்ந்திடவே, அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே, திருவடி கருமணி தேசியமே.
1: ரொம்ப அழகா படித்தீங்களே. சரி சரி, இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது?
0: சார்.
1: எந்த சாரு?
0: முத்துப்பாண்டி சார்.
1: அவர் நல்லா சொல்லி தருவார் உங்களுக்கு. அவர் பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: எவ்வளவு பிடிக்கும்?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா பேர்ல என்னம்மா?
0: சுகந்தி, செல்வம், காய்கறி.
1: சரி, அப்ப என்ன வேலை பாக்குறாங்க?
0: காட்டு வேலை.
1: அம்மா?
0: அம்மாவும் காட்டு வேலை.
1: இப்போ நீங்கள் குட்டி பையலாக இருக்கீங்க, படித்து பெரிய ஆளானது என்ன வகுப்புறீங்க?
0: கார் சரி பண்ணுறது.
1: கார் சரி பண்ணுறதுன்னா எந்த மாதிரி கார்லாம் சரி பண்ணுவீங்க நீங்கள்?
0: பைக்கு, இது மாதிரி.
1: மெக்கானிக் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் வேறு என்ன செய்வீங்க?
0: வண்டி செய்து பைக்கு இதெல்லாம் செய்யணும்.
1: இப்போ புதுசு புதுசாக வாகனங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நிறைய காரெல்லாம் கண்டுபிடிக்கணும், புது புது மாடலெல்லாம் வரணும். அதுக்காக உங்களை கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கோடை பண்பலையின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசல் சென்டர்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
7: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
8: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட்

0: பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

0: அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுத்தாவணி, மதுரை.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்,
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி,
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
5: கொடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
6: வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்த

10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படை

0: ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இசிஐ நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலியிலும் results.eci.gov.in இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களிலிருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம்

0: அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வுப் பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கோடிப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தாவணி மதுரை.
3: நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் மழலை செல்வங்களையும் மனநாள் காணும் தம்பதியர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
2: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்
9: நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

எப்பா, ரொம்ப நாளைக்கு பிறகு மழை பெஞ்சாலும் பெஞ்சிச்சு. இந்த வெக்க ஓரளவுக்கு குறைஞ்சிச்சியா? காலையிலேருந்து அடமழையாக பெஞ்சிக்கிட்டே கிடக்கு. மழைக்கு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம்னு அவசர அவசரமாக கிளம்பி, தொப்பலாக நினைஞ்சா கூட பரவாயில்லன்னு சிலு சிலுன்னு காத்தோட குழு குழுன்னு தூரலோட அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தா சொர்க்க லோகம் தாயா அப்படின்னு நினச்சி கடைக்காரர்கிட்ட போய், அண்ணே ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் கொடுத்த உடனே வாங்கி மடமடன்னு குடிப்போமாங்க. ஆத்தி சுட்டு பொசுக்குதே அப்படின்ட்டு இந்த கையில இருந்து அந்த கைக்கு மாத்தி அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் லாத்தி விட்டு பொறுமையா ஊதி ஊதி குடிப்போம். அப்பதாங்க அந்த டீயோட ஃபுல் டேஸ்ட்டும் தெரியும். ஸோ வாழ்க்கையும் அப்படிதாங்க, ரொம்ப அவசர அவசரமாக ஓடி போய் எங்கே போகிறோம். அதனால நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக போனாதாங்க சில பல விஷயங்களை ரசிக்க முடியும். அதனால மடமடன்னு முண்டி அடிச்சுட்டு போய் தேங்கி நிற்காம மகிழ்ச்சியோட மனசார நிதானமாக செயல்படுவோம்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்களோட பண்பலை தரும் தகவல்களோடும் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்டபோ. பற்றி உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: பறக்கும் டீ கடை அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சவங்க மகாலிங்கம் அவருடைய குரல்ல. இந்த பாடலை கேட்கிறப்போ யாரெல்லாம் சிரிச்சாங்களோ இல்லையோ, நிச்சயம் டீ கடையில் டீ ஆத்திர அண்ணன்லாம் சிரிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்களோ பரவாயில்லப்பா, இந்த நேரத்தில் நம்ம டீ குடிக்கே இந்த பாட்டை போட்டிருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அப்படியே புன்னகை வந்து போகும் இல்லையா. ஆக வாழ்க்கையில் புன்னகை அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயங்க. எல்லாத்துக்குமே நம்ம சிரிக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும், அப்படி தானே. அதுக்குதாங்க இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 சிரிப்பு என்னும் மாமருந்து, சிரிப்பு என்னும் மாமருந்து அப்படின்ற தலைப்புல வானவில் வந்து வர காத்திருக்குங்க. சிறப்பு விருந்தினரா யார் வராங்க தெரியுமா? சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் விஜய் அவங்க நிலையத்துக்கு வர இருக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, சிரிப்புக்கெல்லாம் அங்க ஒரு பயிற்சி இருக்கு, யோகா பயிற்சி இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க, நிச்சயம் இருக்கு. என்னென்னலாம் சொல்ல போறாங்க, எப்படிலாம் நம்ம வந்து கஷ்டமா இருந்தாலும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, அழுத்தமா இருக்குங்க, பாரமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி சிரிக்கணுங்க, இதுக்கெல்லாம் சிரிக்கணுங்க, இப்படி இப்படிலாம் சிரிக்கணுங்கன்னு சொல்ல வர போறாங்க. அதனால தவறாம கேளுங்க இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடி பண்பலி 100.5 வானவில் நிகழ்ச்சிய. ஜாலியா சிரிச்சுட்டே இருப்போங்க, சிரிக்க மாட்டீங்களா? இப்ப இந்த பாடல் வருது கேளுங்க.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

வண்ணாரப்பேட்டையெல்லாம் வவால் ஏங்க வேணாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற வவாலுங்களையே சமாளிக்க முடியல, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலைங்க. அதாவது பள்ளிக்கூட நாட்களில் மட்டும் இவங்களுக்கு வந்து தூக்கம் வருது, விடுமுறை நாட்களில் மட்டும் எப்படிங்க விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க? அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வேற எழுந்து ஆவே வாங்குறாங்கங்க அப்படின்னு இந்த பெற்றோர்கள்லாம் புலம்பிட்டுருக்குறீங்க. பாவம் குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் விளையாட போனால் ரொம்ப வெயில் அடிக்குது போகாத அப்படின்னு சொல்கிறீங்க. சரி செல்ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா எனி டைம் செல்ஃபோன்லேயே இருக்கேன்னு அந்த பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன தாங்க பண்ணணும்? அப்போல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து குழந்தைங்க கூட ஏதாவது கேம் விளையாடணும், அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற செல்லக்குட்டீஸ்லாம் மனதொடராகம் நிகழ்ச்சிக்கு அனுப்பிடுங்க. அது கோடி பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி இன்னைக்கு குழந்தைகளுக்காக வளம்பெற காத்திருக்குங்க. அதனால குழந்தைகள்லாம் வாங்க, 24 24 24 24 24 26 அப்புறம் 24 24 29 அப்படின்ற எண்களில் முன்னிணைப்பிற்காக 0-4-5-4-2 தவறாமல் இணைச்சிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள பேச வைங்க, பின்னாடி இருந்து நீங்கள் சொல்லி சொல்லி கொடுக்காதீங்க சரிங்களா? 7:16 ஆயிடுச்சு, வாங்க ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சுகந்தம்,
1: வாசனை
0: அல்லது
1: நறுமணம்
0: அல்லது
1: நறுநாற்றம்
0: அல்லது
1: நரவு
0: அல்லது
1: வாசனை பொருள்
0: அல்லது
1: ஈர வெங்காயம்
0: அல்லது
1: பூவாழை
0: சுகந்தம்
1: வாசனை.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

இதை வானவில் பார்த்துருக்கீங்களாங்க, கலர் கலராக இருக்கும். கலர் கலராக இருந்தாலே அது வந்து வானவில் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி ஏழு வண்ணத்தில் இருக்கும். சில நேரம் வந்து அப்படியே ஷேடு வந்து நிறைய கலரில் தெரியும். அதெல்லாம் நம்ம வானத்தில் தான் பார்த்துருக்கோம். நான் தோசைக்கல்ல பார்த்துருக்கீங்களா? கண்டு பிடிச்சிருப்பாங்க. யாரை யாரை சொல்கிறோம் அப்படின்னு? ஆமாங்க, பரோட்டா அப்படின்னாலே இந்த ஊர் தாங்க. இந்த கலர் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலரில் அந்த அப்படியே மாவுகளை போட்டு பெனைஞ்சு அப்படியே பார்க்குறதுக்கே விதவிதமான கலரில் வந்து பரோட்டா கிடைக்குங்க. இந்த ஊரில் மட்டும்தாங்க அந்த ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஊர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, விருதுநகர் மாவட்ட நேர்களை தாங்க. இன்னைக்கு இரவு 10 மணிக்கு உங்கள் கூட பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். வந்துருங்க அறிமுக நேர்கள்லாம். 24 24 24 அப்படின்ற எண்ணில் வழக்கமான நேர்கள்லாம் வாங்க. 24 24 29 முன்னினிப்பாக்கு 04 4 2 நினச்சிக்கோங்க. 7:25 ஆயிடுச்சு. வாங்க அப்படியே ஒரு செம்மையான பாட்டை கேட்டு வந்துருமா? நிச்சயமாக குழந்தைகள்லாம் எந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

யூ ஆர் மை ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்டு, ஐ வில் கிவ் யூ பூச்செண்டு அப்படின்னு அழகாக எதுக மோனையோடு வந்து கவிதையெல்லாம் எழுதி பாடுறது பெரிய விஷயங்க. அப்படி ஒரு அழகான பாடல் கேட்டோம் இல்லையா, ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எனக்கும் வந்து எதுக மோனையோட வந்து கவிதைகள்லாம் எழுத தெரியுங்க. நான் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தீங்க, ஒரு தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான கவிதைகள்லாம் எழுதுவேங்க அப்படின்னு நம்ம அன்பு நேயர்கள் உயிரெழுத்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. யாரு தெரியுமா, தென்காசியிலிருந்து சுப்பலாபுரம் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம அன்பு நேயர் டி மணி அவங்களுடைய தெரிவில் தாங்க இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலமுறை காத்திருக்கு. என்ன தெரிவில பாடல்கள் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் கவிதைலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப தவறாம இன்னைக்கு 3 மணிக்கு உயிரெழுத்த நிகழ்ச்சி கேளுங்க. 7:32 ஆயிடுச்சு, வாங்க இந்த கண்ணம்மா வராங்களாம், என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடலாம்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுதாவணி, மதுரை.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: இருமணி 40 நிமிடம் இது உங்கள் கூட பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில பாடல்களோடு மட்டும் இல்லைங்க, இப்ப பண்பலையோட தர்பார்ல இணையலாமா? வாங்க கேட்டு வந்துடலாம்.
8: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: வணக்கம் மன்னா.
12: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
11: மன்னா, என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்?
12: ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
11: ஆய்வுக்கட்டுரையா? எதை பற்றி மன்னா?
12: அதை நீங்களே கண்டுபிடிங்கள் பார்க்கலாம்.
11: மன்னா, எந்த குறிப்புமே கொடுக்காமல் திடீரென கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
12: அப்படியா, சரி, நான் எழுதும் ஆய்வுக்கட்டுரையின் முதல் எழுத்து வா. இப்போது கண்டுபிடிங்கள் எது சம்பந்தமான கட்டுரை எழுதுகிறேன் என்று.
11: வா, குறிலா நெடிலா குறிலாகத்தான் இருக்கும். வா மன்னா, வறுமையை எப்படி ஒழிப்பது என்று ஆய்வுக்கட்டுரை எழுதுகிறீர்கள், சரிதானே?
12: அது இல்லை அமைச்சரே.
11: இல்லையா? அப்படியானால் நாட்டின் வளங்களை எப்படி நிர்வகிப்பது என்று ஆய்வுக்கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறீர்கள், சரிதானே?
12: அதுவும் இல்லை அமைச்சரே. சரி, நானே சொல்லிவிடுகிறேன். வடைகளின் வகைகள் எத்தனை என்பது பற்றி ஆய்வுக்கட்டுரை அமைச்சரே.
11: என்ன மன்னா, வடைகளின் வகைகளா? புரியவில்லையே மன்னா.
12: அமைச்சரே, தற்போது கார வடை, இனிப்பு வடை என்று 2 வகையான வடைகளை மட்டும்தான் நாம் செய்து சாப்பிடுகிறோம். ஒருவேளை சங்க காலத்தில் இனிப்பு வடை கார வடையோடு சேர்த்து கசப்பு வடை, புளிப்பு வடை, உவர்ப்பு வடை, துவர்ப்பு வடை என்று அறுசுவைகளிலும் வடைகள் இருந்திருக்குமோ என்பதை பற்றி ஆய்வுக்கட்டுரையை தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
11: கொடுமை கொடுமை, இவரையெல்லாம் மன்னராக்கியது எவ்வளவு பெரிய மடமை.
12: என்ன அமைச்சரே?
11: ஏன் மன்னா, பொழுது போய் பொழுது வந்தால் நீங்கள் சாப்பிடுவதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களா? 24 மணி நேரமும் உணவு பற்றிய யோசனை தானா? சங்ககால செய்திகள் எவ்வளவோ இருக்கின்றனவே, அதையெல்லாம் பேசலாமே. அதை விட்டுவிட்டு வடை வகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, சாப்பிடுவதை தவிர வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதா?
12: அமைச்சரே, யாரை பார்த்து என்ன சொன்னீர்கள்? எனக்கா சங்ககாலத்தை பற்றி எதுவும் தெரியாது? சொல்லுகிறேன், கேளுங்கள். முகத்தின் பாவங்களை இன்பம், நகை, கருணை, கோபம், வீரம், பயம், அருவறுப்பு, அற்புதம், சாந்தம் என 9 பிரித்தான். இதைத்தான் நாம் நவரசம் என்கிறோம். திசைகளை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என 8 பிரித்தான் தமிழன். திசையை 8 பிரித்த தமிழன் இசையை சரிகம பதனி என 7 கொடுத்தான். இசையை 7 கொடுத்த தமிழன் சுவையை 6 பிரித்தான். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்று சுவையை 6 பிரித்த தமிழன் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்

0: பாளை என ஐந்தாக பிரித்தான். நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் காற்றை தென்றல், வாடை, கோடை, கொண்டல் என்று நான்காக பிரித்தான். காற்றை நான்காக பிரித்த தமிழன் மொழியை இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக பிரித்தான். மொழியை மூன்றாக பிரித்த தமிழன் வாழ்க்கையை அகம், புறம் என்று இரண்டாக பிரித்தான். கணவனும் மனைவியும் வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை என்றும், வீரம், வியாபாரம், சுய ஒழுக்கம் இப்படி வெளியில் இருக்கும் எல்லாவற்றையும் புற வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்தான். வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான், அதை உயிரினும் மேலாக வைத்தான். இதைத்தான் ஐயன் வள்ளுவர் இரண்டடியில் அழகாக சொன்னார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று.
1: ஆஹா ஆஹா ஆஹா, அருவி போல கொட்டி தீர்த்தீர் மன்னா. இத்தனை நாள் இந்த வார்த்தைகளும் கருத்துக்களும் எங்கே போயின? அருமை மன்னா, சிறப்பு, மிகச்சிறப்பு.
0: இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அமைச்சரே என்னுடைய அருமை பெருமை எல்லாம்?
1: புரிந்து கொண்டேன் மன்னா, நன்றாக புரிந்து கொண்டேன் மன்னா. அங்கே பாருங்கள், அறைக்கு வெளியே நம்முடைய தலைமை சமையல்காரர் நிற்கிறார்.
0: ஆமாம் அமைச்சரே, அவர் என்னை காணத்தான் இருக்கிறார்.
1: அப்படியா, எதற்காக மன்னா?
0: அமைச்சரே, இந்த அறுசுவை வடைகளை பற்றி ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதற்கு செய்முறை பயிற்சியாக.
1: செய்முறை பயிற்சியாக?
0: இன்று ஆறு வகை சுவைகளிலும் எனக்கு வடை சுட்டு தர இருக்கிறார். நான் அதை உண்டு சோதித்து பார்க்க இருக்கிறேன். ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் அல்லவா, அதற்காக.
1: மறுபடியும் முதலில் இருந்தா மன்னா, இப்போதுதானே உங்களை வானலாக புகழ்ந்தேன், அதற்குள் உங்கள் சிந்தனை இப்படி கோணலாக செல்கிறதே.
0: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி, மதுரை.
6: ஒரு நாள் ஆனா என்னங்க, ரெண்டு நாள் ஆனா கூட என்ன, அட மூணு நாள் ஆனா கூட பரவாயில்லைங்க. நாங்க இந்த டிராஃபிக் ஜாம்ல நின்று சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்து எங்க வேனுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு கூட நாங்க கொடைக்கானல வந்து பார்த்துட்டு போவோங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்க தேடி போய் சந்திக்க இருக்கு. இன்னைக்கு காலையில 11 உங்கள் கோடி பண்பலை 100.5 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க கிட்ட பேசி எங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு சந்தோஷமா இருங்க. நீங்கள் காலையில் 11 மணிக்குங்க, மறந்துடாதீங்க. 7:46 ஆயிடுச்சு, வாங்க ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: உயரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 3
0: அமெரிக்க புரட்சியை தலைமையேற்று நடத்திய ராணுவ தலைவர்
2: ஜார்ஜ் வாஷிங்டன் நினைவாக வைக்கப்பட்ட பெயர்.
0: அமெரிக்காவின் பல நகரங்கள் வாஷிங்டன் என்ற பெயரில் இருந்த காரணத்தால்
2: இந்த நகரத்தின் முந்தைய பெயரான கொலம்பியா மாவட்டம்,
0: அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா
2: என்பதன் சுருக்க வடிவமான
0: DC என்பதனை முன்னிணைத்து அழைக்கப்பட்டதே
2: வாஷிங்டன் DC.
0: அமெரிக்காவின் ஒரு பகுதியான
2: வாஷிங்டன் DC என அழைக்கப்பட்ட நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: 1802. பிரான்ஸ் நாட்டின் படை தலைவராகவும்
2: அரசியல் தலைவராகவும் இருந்தவர்.
0: இத்தாலியின் மன்னன்,
2: சுவிஸ் கூட்டமைப்பின் இணைப்பாளர்,
0: பிரான்ஸ் நாட்டின் அரசரான முதலாம் நெப்போலியன் போனபர்ட்
2: 1812

0: பிரான்சின் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் தோல்வியை சந்தித்ததால்
1: நெப்போலியனை பதவியிலிருந்து இறக்கி
0: எல்பா தீவுக்கு நாடு கடத்திய நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1814.
0: இன்றைய சினிமாவிற்கு அன்றைய முன்னோடி
1: பிரபல இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்
0: தாதா சாஹேப் பால்கே
1: அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த
0: முதலாவது முழு நீள திரைப்படமான
1: ராஜா ஹரிச்சந்திரா எனும் அசையும் படம்
0: திரையிடப்பட்ட நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1913.
0: எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்பதற்கேற்ப பிபிசி தமிழோசை வானொலி சேவை
1: தொடங்கப்பட்ட நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1941. தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களுள் ஒருவர்,
1: தனது தனிப்பட்ட கற்பனையால் வாசகர்களை கவர்ந்தவர்.
0: சிறுகதைகள்,
1: புதினங்கள்,
0: நாடகங்கள்,
1: அறிவியல் நூல்கள்,
0: கவிதைகள்,
1: கட்டுரைகள்,
0: திரைப்பட வசனங்கள்,
1: தொலைக்காட்சி நாடகங்கள் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர்.
0: இவரின் இயற்பெயர் ரங்கராஜன்.
1: இவருடைய இடது ஓரத்தில் சிறுகதை
0: 1962
1: ரங்கராஜன் எனும் பெயரில் வெளியான போது
0: பிரபல எழுத்தாளர் ரா கி ரங்கராஜனின் பெயரும் இவரின் பெயரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதால்
1: தன் மனைவி பெயரான சுஜாதா என்பதை
0: தன் புனை பெயராக வைத்துக் கொண்டார்.
1: எழுத்தாளர்
0: சுஜாதா பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1935.
0: கல்வித்துறையில் சிறந்த அறிஞராகவும்
1: திறமை மிக்க நிர்வாகியாகவும் விளங்கியவர்.
0: இந்திய அரசின் உயர்நிலை கல்வி வாரியத்தின் தலைவராகவும்
1: யுனெஸ்கோ நிர்வாக வாரியத்தின் உறுப்பினராகவும்
0: ஆங்கிலம்,
1: இந்தி,
0: உருது மொழிகளில் சிறந்த பேச்சாளராகவும்
1: இந்தியாவின் 3வது குடியரசு தலைவராகவும்
0: 2வது துணை குடியரசு தலைவராகவும் திகழ்ந்த
1: ஜாகிர் உசேன் நினைவு நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1969. சுதந்திரம் நமது தாரக மந்திரம்.
1: உரிமைகள் நமது உடன் பிறப்புகள் என்ற வகையில்
0: பேச்சுரிமை
1: எழுத்துரிமைகளின் சுதந்திரத்தை போன்று
0: பத்திரிகைக்கும் சுதந்திரம் உண்டு
1: என்பதை பரப்பும் நோக்கில்
0: மனித உரிமைகள் சாசனம் பகுதி 79 இடம்பெற்றுள்ள
1: பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை
0: உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவூட்ட
1: ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பு நாள்
0: பிரகடனப்படுத்தப்பட்டது அன்று
1: உலக பத்திரிகை சுதந்திர
0: இன்று
1: ஆண்டு
0: 1993. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேய உறவே,
1: இப்பொழுது மனம் விட்டு சிரியுங்களேன் கொஞ்ச நேரம்.
0: ஆம், இன்று உலக சிரிப்பு நாள்
1: கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும்
0: மே திங்களின் முதல் ஞாயிறன்று
1: இந்நாளை ஆரம்பித்தவர்
0: இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவர்
1: மதன் கதரியாம்.
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 1988.
0: சிரிப்புதான் சிறந்த மருந்து.
1: அறிமுகமில்லாதவர்களாக இருந்தாலும்
0: பார்க்கும்போது
1: ஒரு புன்னகையோடு
0: கடந்து போகலாமே. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi. Prithvi. Woman's innerwear. Your perfect partner.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையங்கு சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடர்கிறது. மனதோடிராக முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி 100.5 இது கொடைக்கானல்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: மாலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: கேட்டபடி வழங்கும் மனதொடு ராகம்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். For admission call 9944396014.

0: காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தேன் மனதோடு ராகம். உலக சிரிப்பு தினம் என்று நேர்களே, கொடுக்க கொடுக்க குறையாதது, எடுக்க எடுக்க நிறையாதது சிரிப்பு. இள மொட்டுக்கள் சிரித்தால் பூக்கள் மலரும், இசை மெட்டுக்கள் சிரித்தால் பாக்கள் மலரும். அந்த வகையில் மன அழுத்தத்தை குறைத்து மனக்கவலைகளை மறக்கச் செய்யும் மழலைகளின் சிரிப்பு. குழந்தைகளோடு நீங்களும் மகிழ்ந்திருக்க மழலை செல்வங்களை புன்னகையோடு வரவேற்று காத்திருக்கிறது நூறு புள்ளி ஐந்தின் மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம்.
1: என்னப்பா? மகாதேவ்.
0: மகாதேவ்,
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேனே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கேட்டது. மகாதேவ், என்ன படிக்கிறீங்கப்பா?
1: யுகேஜி.
0: யுகேஜி, பெரிய படிப்பு படிக்கிறீங்க இல்லையா? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? யார் இருக்கா வீட்டுல?
1: அம்மா, அண்ணே.
0: அம்மாவும் அண்ணனும் இருக்காங்க. உங்களை பயமுறுத்துறாங்களா?
1: ஆஹா,
0: இல்லையா? அப்ப நல்லா பேசலாம் அப்படிதானே?
1: ஆமா.
0: என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? எப்ப எந்திரிச்சீங்க?
1: ஏழரைக்கு
0: எந்திரிச்சீங்களா? இன்னைக்கு எப்படியாவது நம்ம கோடை பண்பலையில பேசலாம் அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சீங்களா? சரி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: கொக்கு பாரு கரையில காட்டிருக்கு வயில்ல எடுக்கிறதுக்கு கரையில மேனு புரியலே.
0: மீதிய சொல்லுன்றாங்களா? அம்மா சொல்ல சொல்றாங்களா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? மோனிகா பாடல். இதோ உங்களுக்காக கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில்.

0: கொடை பண்மலை 100.5 போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமேக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
3: வணக்கம். ஒர்க்காஹாலிக் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன? ஆல்கஹால் தெரியும், மது அப்படின்னு அதுக்கு தமிழ்ல பெயர் இருக்கு. அந்த மது என்ன பண்ணும்? நம்மளுடைய மதியை மயக்க வைக்கும். நல்ல உயர்வான சிந்தனைகள்ல இருந்து நம்மளை விலக்கி தவறான பாதைக்கு அழைத்து செல்லும். உடலுக்கும் உயிருக்கும் கேடு, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, இதெல்லாம் இந்த சிந்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த சர் சி வி ராமன் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியல் அறிஞர். அவருடைய கண்டுபிடிப்புகள் நிறைய, அதுல முக்கியமான ஒண்ணு ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒண்ணு.

0: இந்த ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற இயற்பியல் கண்டுபிடிப்பு அப்படின்னா என்னன்னா, ஒளி அதாவது லைட் இருக்கு இல்லையா, அது தான் ஊடுருவி செல்லக்கூடிய பொருளை பொறுத்து தான் ஒளி அலைகள் மாறுபடும் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பை அவர் 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. சரி, இப்படி சர் சி.வி. ராமனுடைய இந்த நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, உலகளாவிய அங்கீகாரம் இல்லையா இந்த நோபல் பிரைஸ். இந்த நோபல் பிரைஸுக்கு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிற விதமா அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த விருந்துல உலக பணக்காரர்கள், முக்கியஸ்தர்கள், நிறைய தொழிலதிபர்கள், அறிவியல் அறிஞர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பாராட்டு விழா பிரம்மாண்டமா நடந்தது. பாராட்டு விழாவோட சேர்ந்து அந்த விருந்தும் நடந்தது. என்ன ஒரு விசித்திரம்னா, அந்த விருந்துக்கு மத்த எல்லாரும் வந்தாச்சு, ஆனா இது யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த சர் சி.வி. ராமன் அவர்கள் விருந்து ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் வரவே இல்லை அந்த இடத்துக்குள்ளேயே. அந்த விருந்து ஒரு மது பரிமாறப்படக்கூடிய விருந்தாக இருந்தது. நண்பர்கள் எல்லாரும் இவருடைய ஆராய்ச்சியை பற்றிய, அந்த 7 ஆண்டுகள் பயணத்தை பற்றி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிச்சுட்டே மது விருந்தை அவங்க ரொம்ப சந்தோஷமா அணுகிட்டு இருந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அதுல ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க, ராமனை இன்னும் காணோம், இதை விட முக்கியமா எங்கேயாவது வேலை இருக்கோ, ஒருவேளை வராம இருப்பாரோ அப்படின்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல அவசியம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாரு இன்னொருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, சரி அவர் வர்ற வரைக்கும் வரட்டும், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நமக்காக ராமன் வந்து இந்த மதுவை அருந்துவாரா அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். இன்னொருத்தர் உடனே, இல்ல இல்ல அவருக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாரு அவரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிச்சுட்டே இருந்தாங்க. பேசிட்டு இருக்கிற போது ராமன் அவர்கள் உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே அவருக்கு பாராட்டு சொல்றதையெல்லாம் விட்டுட்டு வேகமா அவங்க நண்பர்கள் போய், எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைங்க, இந்த மது விருந்துல நீங்க மது அருந்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ராமனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் சிரிப்பாவும் தான் இருந்தது. ஏன்னா அவருடைய அந்த பயணமும் எண்ணமும் ரொம்ப உயர்வாக இருந்தது. ஆனா நண்பர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான ஆசையையும் அறியாமையும் நினைச்சு அவருக்கு கொஞ்சம் பரிதாபமாகவும் இருந்தது. இதாவது ஆல்கஹால் அப்படிங்கறதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியும். அப்புறம் ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முதல்ல யோசிச்சோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னா, ராமன் அவர்கள் சொல்லி முடிக்கிறாரு, இந்த மது அருந்தினால்தான் மகிழ்ச்சின்னு எனக்கு இல்லை, என்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யறது தான் எனக்கு நிஜமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரும், அதனால எனக்கு இந்த ஆல்கஹால் தேவையில்லை, பிகாஸ் ஐ ஆம் எ ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கிட்ட இருந்து விடை பெற்று சென்றாராம். இந்த செய்தி நமக்கும் பல பாடங்களை யோசிக்க வைக்குது இல்லையா. சிந்திப்போமா. நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 போமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள், வழங்கினார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்,
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம், பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
10: சாதி பாகுபாடு, அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
9: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
11: Hi, hello everyone. நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd year.
12: நான் 2nd year. நான் 1st year BSc நர்சிங் படிக்கிறேன்.
11: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
12: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
11: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
12: தரமான கல்வி.

0: மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
1: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
6: திருமணம், பண்டிகை, பூஜை, எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர்
11: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
14: சாப்ரதி.
13: எப்படி இருக்கீங்கம்மா?
14: நல்லா இருக்கீங்க.
13: என்ன படிக்கிறீங்க?
14: நான்காப்பு
13: முடிச்சிட்டு இப்ப 5ஆம் வகுப்பு போறீங்க இல்லையா? அங்க போய் புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறீங்களா? இல்ல பழைய ஃப்ரெண்ட்ஸோடயே போவீங்களா? ரெண்டு பேரோட சேர்ந்து நம்ம இருந்துக்குவோம் இல்லையாமா? சரி பிரதி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? கோயம்புத்தூரா? அங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? எப்ப போனீங்க? வியாழக்கிழமை நைட்டு வந்தீங்களா? சரி, அங்க எப்படி இருக்கு
14: கிளைமேட்டு?
13: வெயில் வாட்டி வதைக்குது. அதுக்காக குழு குழு மழை வருது இல்லையாமா? சரிங்க, எங்களுக்காக ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
14: ஒரு ஊர்ல ஒரு மயில் வந்து
13: சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு இனிப்பு வந்து விட்டு விட்டு கேக்குதேமா? பேசும்போது இடையில காக்கா வேற

0: கத்திக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா?
1: ஆமா அக்கா.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: ஆமா அக்கா.
0: என்ன பாடல் கேக்கலாம்?
1: முட்டை கலக்கிக்கா.
0: முட்டை கலக்கி கேப்போமா? நன்றிங்கம்மா.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
8: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர்
11: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர்
11: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
11: வழங்கிய மனதோடு ராகம்,
13: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
14: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
11: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சிவர்ஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரியின் வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு சிரிப்பு எனும் மாமருந்து. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் வி விஜய் அவர்கள். கோடை பண்பலின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம் என்று குழந்தைகளுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையனன்பட்டியிலிருந்து பிரகலாதன்.
0: பிரகலாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: அக்கா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்கக்கா.
0: சரிப்பா, இளமை பேசுகிறது இல்ல எல்லா இளமை பேசுகிறது நிகழ்ச்சி இருக்கு இல்லையா நைட்டு?
1: ஆமாங்கக்கா.
0: எல்லா விளையாட்டுகளும் விளையாடி இருக்கீங்களா?
1: விளையாண்டிருக்கேக்கா.
0: எந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்படி இருந்து சவுண்ட் வச்சு விடுறாங்க. யாரு, அக்காவா அம்மாவா? குறைச்சிட்டாங்களா? நான் சொன்ன கேட்டுருச்சு அவங்களுக்கு. சரிங்க பிரகலாதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப?
1: பூ பறிச்சிட்டு இருக்கேன்க்கா. வந்தா
0: பூ பறிச்சிட்டு வந்தீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: எங்க போய்?
1: மல்லிகைப்பூக்கா.
0: மல்லிகைப்பூ. உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா?
1: தெரியாதுக்கா.
0: அக்கா அவங்க செய்வாங்க.
1: ஆமாங்கக்கா.
0: நீங்க பாத்திருக்கீங்களா?
1: என்னதுக்கா?
0: நீங்களும் பாத்திருக்கீங்களா பூ கட்டுறத?
1: பாத்திருக்கேக்கா.
0: சரி சரி, என்னைக்காவது முயற்சி பண்ணி பாருங்க, உங்களாலேயே முடியுதான்னு பாப்போம்.
1: என்ன
0: பாடல் கேட்கலாம் பிரகலாதன்?
1: நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து எங்க அண்ணே.
0: இதோ பாடல் எல்லாருக்காகவும். நன்றிப்பா.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

எனக்கு கொடுத்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
5: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு சைபாலின் உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் லேக் FM கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வலம் பெற காத்திருக்கிறது. வானொலிகளில் வர்ண ஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்று குழந்தைகளுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம் மனமலேந்து ஈதனுக்கு பேசுறேன் அக்கா.
2: பேர இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
4: தனுஷ்டி.
2: தனுஷ்டி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்கா.
2: திண்டுக்கல்ல நீங்க எந்த ஏரியா?
4: என்னதுக்கா?
2: திண்டுக்கல்ல எங்க இருக்கீங்க? என்னெல்லாம் சாப்பிடுறீங்க? தயிர் சோறா?
4: ஆமாங்க.
2: நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும் இல்லையா?
4: ஆமாங்க. முருங்கக்கீரை நிறைய சாப்பிடுவேன்க்கா.
2: உருளைக்கிழங்கு?
4: முருங்கக்கீரைக்கா.
2: முருங்கக்கீரையா? சரி சரி, உருளைக்கிழங்குன்னு கேட்டுருச்சுமா, கோச்சுக்காதீங்க. சரிமா. தனுஸ்ரீ, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
4: வாய்ப்பாடுக்கா.
2: சொல்லுங்க.
4: பன்னெண்டாம்
2: நீங்க வாய்ப்பாடு சொல்ல சொல்ல பின்னாடி ஒரு இசை வந்துச்சு, சரிங்களா?
4: நம்ம
2: ஸ்கூல்ல எல்லாம் சொல்ல சொல்லுவாங்கல்ல வாய்ப்பாடு சொல்லும்போது, ஓ ரன் ஒன்னு ஒரு ராக ஒன்று போடுவோம் பாத்தீங்களா, அந்த ராகத்துக்கு தகுந்த இசை அது தெரிஞ்சிச்சு. சரி, என்ன பாடல் வேணும் தனுஸ்ரீ? கேக்கலாமா?
4: கேக்கலாம்க்கா.
2: நன்றிங்கம்மா. கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா கிரங்கம் சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஐயா, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். எப்போ வரணும்னு கேட்டேன். அடுத்த வாரம்னார். சரி, புத்தகம் தயாராகிட்டுதா அப்படின்னேன். நாளைக்கு தான் அச்சுக்க கொடுக்க போகிறேன்னார். என்னங்க இது, புத்தகம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே அழைப்புதழை வந்து அச்சடிச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதனால் என்னங்க, அந்த காலம் மாதிரியாக போடலாம், அச்சுக்கலை வந்து எவ்வளவோ முன்னேறியாச்சுங்க. லைனோ டைப்பு, மோனோ டைப்பு, ஃபோட்டோ டைப்பு, லேசர், இப்படி என்னென்னமோ வந்தாச்சு. இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கே புத்தகம் தயார் அப்படின்னார். இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த அச்சுக்கலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்தில் காகிதம்னா என்னென்னே தெரியாது. அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அப்போல்லாம் எதையாவது ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஆட்டு தோலை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டி தோல் கூட அதுக்கு உபயோகப்பட்டு தான். ஐரோப்பாவில் இருந்த பாதிரியார்கள் தோலில் எழுதப்பட்ட புத்தகத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம்.

0: எகிப்து அப்புறம் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாடுகள், இங்கே எல்லாம் தோல் தான் எழுது பொருளாக பயன்பட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எழுதுறதுக்கு தோலை பயன்படுத்தினவங்க பிறகு பேப்பரைஸ் அப்படிங்கிற கோரை புல்லை வந்து அதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புல்லை வந்து கச்சிதமாக நறுக்க வேண்டியது, நல்லா பதப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் எழுத வேண்டியது, அவ்வளவுதான். பேப்பருங்கிற சொல்லே இந்த பேப்பைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் தான் காகிதம் வந்தது. இதை முதல்ல சீன நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு அச்சு எந்திரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜான் கூட்டன்பர்க். அச்சுக்கலைக்கு அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். ஜெர்மனியில் மெயின்ஸ் அப்படிங்கிற ஊரில் 1399 பிறந்தார். அவரோட மாமன் ஒருத்தர் உலோக வேலையில் வல்லவர். அவர்கிட்ட அந்த வேலையை கற்றுக்கிட்டார். அதோட வைரக்கற்களை வந்து பட்டை தீட்டுறதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். இளம் வயசுலேயே சும்மா இருக்க மாட்டாராம், எதை செஞ்சாலும் அதை திறமையாக செய்வாராம். அவர் தான் முதல்ல மர அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார். அது மேலே மை தடவி பிரதிகள் எடுத்தார். அதுக்கப்புறம் உலோக எழுத்துக்கள், முதல்ல காரியம், அப்புறம் இரும்பு, அப்புறம் கலப்பு உலோகம், பிறகு அச்சடிக்கிறதுக்கு எந்திரம் ஒன்றையும் உருவாக்கினார். முதல்ல பைபிள் அச்சடித்தார். 1468 அவர் இறந்து போனார். 16ஆம் நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து மர எழுத்துக்களை கொண்டுகிட்டு வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ நூல்களை அச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அச்சகங்கள் வந்து போதிய அளவுக்கு இங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியர்கள் வந்து அச்சகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். 1835 வரைக்கும் அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்தது. இந்த நிலைமையில் அங்கேயும் இங்கேயுமா ஒன்று ரெண்டு அச்சகங்கள் ஆரம்பமாச்சு. 1713 தரங்கம்பாடியில் லூத்தரன் மிஷன் அச்சகம், அதே ஆண்டில் சென்னையில் எஸ்பிசிகே அச்சகம். இது ரெண்டும் தான் இந்தியாவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட அச்சகங்கள். ஆட்டுத்தோல்லையும் ஓலைச்சுவடியிலேயும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்றைக்கி எங்கேயோ போயிடுது. நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார், சார் நான் சொந்தத்தில் ஒரு அச்சாபீஸ் வச்சுருந்தேன், இப்போவும் வச்சுருக்கிறேன், அதனால் என்னுடைய படைப்புகளை புத்தகமாக வெளியிடுறதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுருவேன், 15 வருஷமாக இலக்கிய உலகத்துக்கு இப்படி சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேன், ஆனால் இந்த வருஷம்தான் வாசகர்கள் வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னார். இந்த வருஷம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். இந்த வருஷம்தான் நான் எந்த புத்தகம் எழுதி வெளியிடாமல் இருந்தேன், அதுக்காகத்தான் எனக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னார்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானல் பகுதியில், குறிப்பாக லாஸ்கார்ட் சாலையில் ஏரி பகுதியில் தொடங்கி ஹைஸ்கூல் வரையில் இருக்கக்கூடிய குறிஞ்சாண்டவர் கோவிலுக்கு போகக்கூடிய பாதை பிரிவு வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. மலையிலிருந்து வத்தலகுண்டு மார்க்கமாக லாஸ்கார்ட் சாலையில் வாகன ஓட்டுநர்கள் விரைவாக செல்வதையும் வாகனங்களை முந்தி செல்வதையும் தவிர்த்து ஒன்றின் பின் ஒன்றாக செல்லுங்கள். போக்குவரத்து நெரிசலை தவிருங்கள். என்றும் உங்கள் நலனில் கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக வலம் வந்து சென்றது. பங்கு பெற்று சிறப்பித்த குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஆ ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: வானலை வழியே வலம் வரும் வானவில் இன்று உங்களுக்காக தந்திருக்கும் வண்ணம் சிரிப்பு என்னும் மாமருந்து. சிரிப்பு என்னும் மாமருந்து என்னும் தலைப்பில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் வி விஜய் அவர்கள். அன்பு உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பான 0452 இணைத்து 24 24 29 290 300 மற்றும் 24 24 26 என்ற எண்களிலும் நிகழ்ச்சியை நெறிய ஆளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
8: நன்றிகள் பல சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

0: சிரிப்பு ஒவ்வொரு மனிதனும் மறந்து கொண்டிருக்கும் ஓர் அற்புத விஷயத்தை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். எப்போது மனம் விட்டு சிரித்து இருக்கிறீர்கள் என்று செல்லிடை பேசிகளின் திரைகளை தள்ளிவிட்டு கொண்டு போகும்போது அப்பப்போது பேருக்கு சிரித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை கடந்து போகும் மக்களை பார்த்து எப்போதாவது பேருக்காவது புன்னகைத்து சென்று இருக்கிறோமா? கஷ்டம் இல்லாத ஏதாவது ஒரு மனிதனை உங்களால் காட்ட முடியுமா? துன்பம் என்பது யாருக்குத்தான் இல்லை? அப்படி இருக்கும்போது ஏன் எப்போது பார்த்தாலும் உர் என்று இருக்க வேண்டும்? மனதார சிரித்தால் என்ன என்ற கேள்விக்கு விடை தேடும் விதமாக உலக சிரிப்பு நாளில் நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவெளியில் தந்திருக்கும் தலைப்பு சிரிப்பு எனும் மா மருந்து. சிறப்பு விருந்தினராக சிரிப்பு பயிற்சி யோக ஆசிரியர் வி விஜய் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு யோகா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர், உலக சிரிப்பு நாளை உலகிற்கு தந்த டாக்டர் மதன் கட்டாரியாவின் நேரடி மாணவர், பயிற்சி பெற்ற சிரிப்பு யோகா ஆசிரியர், எம்பிஏ பட்டதாரியான இவர் டேக்வாண்டாவில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். இதில் முத்தாய்ப்பாய் காவல்துறை நண்பர்களுக்கு, பெரு நிறுவனங்களில் பணிபுரியும் தோழர்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு என இதுவரை பல்வேறு இடங்களில் பலதரப்பு மக்களுக்கு சிரிப்பு யோகாவனை கற்றுத்தந்து பலரை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை சிரித்த முகத்துடன் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நம் நேயர்களின் சிரிப்பொலியோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கங்கள் ஐயா, வணக்கங்கள் ஐயா, அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் சிரிப்பு யோகா நாள் வாழ்த்துக்கள்.
0: அந்த சிரிப்போடையே வந்து ஐயாட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிரிப்பு நாள் கொண்டாடுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன? இதனை உருவாக்கிய டாக்டர் மதன் கட்டார்

0: பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஐயா.
1: ஐயா, 1998 ஆண்டுல இருந்து சிரிப்பு யோகா தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து ஹெல்த், வெல்த், வேர்ல்ட் பீஸ், உலகத்திற்கு அனைத்து மக்களரும் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த வேர்ல்டு லாஃப்டர் யோகா டே செலிப்ரேட் இருக்கோம். இது வந்து மே ஃபர்ஸ்ட் வீக், எவ்ரி இயர்லயும் மே ஃபர்ஸ்ட் வீக் சண்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. 1995 டாக்டர் மட்டர் கட்டாரியா மும்பையில் இருக்க ஒரு பார்க்கில் ஸ்டார்ட் பண்ண மூவ்மெண்ட்டுங்க ஐயா. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 கண்ட்ரீஸ் மேலே இது பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் மதன் கட்டாரியா வந்து MBBS டாக்டர். அவர் வந்து டாக்டராக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அவங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய மக்கள் வந்து தூக்கத்துலேருந்து டிப்ரெஷனில் இருக்கங்காட்டி அவங்களுக்கு லைஃப்பில் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தூங்குறதா இருந்தால் அது லாஃப்டர் யோகா ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணே போதுங்க ஐயா. அவங்க வாழ்க்கையில் அதனால் சிரிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்க முடியும். இதில் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் லீஎஸ் பர்க் ஃப்ரம் லூம்பா லிண்டா யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரொஃபஸர் வில்லியம் ஃப்ரை ஸ்டான்ஃபோர்ட் அவங்களோட ஆர்டிகல்ஸ் மற்றதெல்லாம் லாஃப்டர் யோகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கண்ட்ரீஸில் இந்த லாஃப்டர் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு
0: இருக்காங்க. அழகா சொல்லிருக்கீங்க, அழகா முன்னுரை கொடுத்து இருக்கிறீங்க. இப்ப உங்கள்ட்ட ஐயம் கேட்கறதுக்காக நெய்யவர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடிபட்டி மகாராஜன் சார்.
0: கேளுங்க ஐயாட்ட.
2: சிரிப்புன்றது இப்ப சிரிச்ச ஏன் சிரிக்கிறீங்க சார்?
1: ஓகே,
2: சிரிப்பு வந்து தன்னால வருது.
1: ஓகே
0: வாழ்க்கையில
1: சிரிப்பு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம காரணம் கண்டுபிடித்து நம்ம ஒரு ஜோக்கோ ஒரு காமெடி பார்க்குறப்ப சிரிக்கிறோம். ஆனால் சிரிப்பு யோகாங்கிறது வந்து எந்த ஒரு காரணமே இல்லாமல் சிரிக்கிறோம். அப்படி சிரிக்கிறப்ப உங்களுக்கு ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் வெல்பீயிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி ஸ்ட்ராங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடண்டான பர்சனாக இருப்பீங்க. சிரிப்பு யோகா இல்லைங்க ஐயா, ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படின்னா நீங்கள் பொய்யா சிரித்தாலும் ஒரு 20-30 seconds சிரிக்கிறப்போ அந்த பொய்யான சிரிப்பு வந்து உண்மையான சிரிப்பாக மாறிடுது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த உலகத்துக்கு மக்களுக்கு அந்த ஒரு சிரிப்பை கொடுங்க, உங்க கூட இருக்க அந்த மக்களும் மாறிடுவாங்க.
0: இப்ப சொல்லிட்டு இருக்கு, நிறைய சிரிப்புகள் சொல்லிட்டே இருக்கும் இந்த நேரத்தில். கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர்.

0: பாக்கெட்டுன்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடைவெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மாட்டு தாவணி மதுரை.
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
10: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
11: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குனா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அவன் சொன்னாரான். அது என்னென்ன, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
10: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
12: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
13: கோடி பண்பலை 100 பிளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
14: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
13: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
14: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
15: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
17: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
18: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக சிரிப்பு எனும் மாமருந்து. சிறப்பு விருந்தினராக சிரிப்பு பயிற்சி யோக ஆசிரியர் வி விஜய் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம். சரிங்க, வாங்க. உங்க பேர் என்னமா? நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்குமா? அம்மா ஐயாட்ட கேளுங்க.
19: சிரிப்பழகருக்கு அவரே நன்றி.
18: கேளுங்க கேளுங்க
19: சார். நான் வந்து இப்ப வந்து இங்க வேலை செய்யற இடத்துல வந்தாங்கன்னா தச்சு சொன்னாங்கன்னா அவங்க சங்கடமா இருந்தாலும் அவங்கள சிரிக்க வச்சிருக்கேன் நானு.
3: சூப்பருங்க.
19: நம்ம நேயர்களும் பாத்தீங்கன்னா தமிழ் செல்வா இவங்க எல்லாம் சங்கராசனை இவங்க எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கும் போது நான் சிரிக்கும் போது அவங்களுக்கே முடியாது அந்த

0: இந்த மாதிரி வந்து கஷ்டமா இருக்கும் நேரங்கள்ல வந்து எப்படி சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கய்யா, இப்படி சிரிச்சோம்னாலும் உடலுக்கு நல்லதான்னு சொல்லி கேக்குறாங்கய்யா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கய்யா.
1: கண்டிப்பாங்க ஐயா. அப்போ நம்ம வந்து எமோஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, சந்தோஷமா இருக்கிறப்ப சிரிக்கணும், துக்கமா இருக்கிறப்ப சிரிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா லாப் யோகால இருக்கிற மகிமை என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறப்ப என்ன இருக்கு சிரிக்கிறோமோ அதே இம்பாக்ட வந்து கஷ்டமா இருக்கிறப்ப சிரிக்கிறப்ப இருக்கும், அது கிடைக்கும். அது புதுசாக யாராச்சும் பார்க்குறப்ப என்ன, நீங்கள் எப்படி எல்லா டைம்லையும் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, லாப் யோகா டெய்லி இதே மாதிரி நல்லா சிரிச்சுட்டு இருக்க மக்கள், அவங்க வந்து டெய்லி சிரிக்கிறப்போ அந்த இம்பாக்ட் வந்து நல்லா பாசிட்டிவான இதில் இருக்கும். அதனால எல்லா மக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே நல்லா சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, கொடைக்கானலுக்கு வர காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல், மக்கள் பயங்கர டென்ஷனாக இருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தினமும் செய்கிறதுக்கு சில யோகாக்கள் இப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து சிரிப்போம் உங்களோட, இதை நாங்கள் குறித்து வச்சுட்டு நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க ஐயா.
1: கண்டிப்பாங்க ஐயா. ஐயா நம்ம ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம்.
0: செய்யலாமே.
1: வெரி குட் அப்படின்னு சொல்றப்போ ஒரு டைம் கிளாப் பண்றோம்.
0: சரிங்க.
1: எல்லா மக்களும் வெரி குட் சொல்றப்போ ஒரு டைம் ஒரு கிளாப் பண்றோம்.
0: சரிங்க.
1: வெரி குட்
0: கை தட்டிட்டோம் எல்லாருமே.
1: மறுபடியும் வெரி குட் சொல்றப்போ ஒரு கிளாப் பண்றோம்.
0: சரிங்க.
1: ஹேன்னு சொல்றப்போ உங்க கையை ரெண்டையும் தலைக்கு மேல தூக்கிட்டு,
0: சரிங்க,
1: வானத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு சிரிப்பு சிரிக்க போறோம்.
0: சரி, எல்லாம் செய்யலாமா? எல்லாம் செஞ்சிடலாமா?
1: ஓகே, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் செய்யலாங்க. சரிங்களா? வெரி குட், வெரி குட். ஐயா உங்க கைகள் ரெண்டும் மேல தூக்கிட்டு ஹேன்னு சிரிக்க போறோம். வெரி குட்,
0: எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிடலாம். வெரி குட்.
1: ஹே,
0: எல்லாருமே சிரிச்சிரு.
1: மறுபடியும் முன்னொரு முறை பண்றோங்க ஐயா.
0: செஞ்சிடலாமே.
1: வெரி குட், வெரி குட். ஹே,
0: இந்த மாதிரி வந்து டெய்லி செஞ்சோம் சொன்னால் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும், சிரிப்போடு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒருவரை சந்தித்து விடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கோடுமுடி ராசாம்பலத்துல கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி ஐயா கேளுங்க.
2: உங்களுக்கும் சிறப்பு சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் காலை வணக்கம்ங்க.
3: வணக்கம் ஐயா, வணக்கம்.
2: இப்ப பார்த்தோம்னா திரைப்படங்கள் அந்த காலத்துல பார்த்தோம்னா வில்லன் சிரிப்பு, கதாநாயகன் சிரிப்பு, காந்தி சிரிப்பு எல்லாம் இருக்குதுங்க. அந்த சில சிரிப்புகளை பார்த்தா மக்களுக்கு வந்து ஒரு மாதிரியான வேறுபுணர்வு வந்துருதுங்க. இந்த சிரிப்புக்கு அந்த சிரிப்புக்கு வித்தியாசம் சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
0: இந்த சிரிப்புகளை விதவிதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க
1: ஐயா. மக்கள் அனைவருக்கும் நான் எல்லாத்துக்கும் என்ன ஒரு சிரிப்பு இருக்கும்னா, ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் லாஃப்டர் இருக்கணும், அதை மனதார சிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா. அதாவது வந்து இப்ப அவங்க வந்து ஒரு வேலைக்கு போறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே அப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கால திருமணம் பண்ணுறாங்கன்னா அது அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது எல்லாமே அவங்களோட அடி மனசுலேருந்து வரும். நம்ம நேர்கள் அனைவருக்குமே அந்த சிரிப்பு வந்து அடி மனசுலேருந்து வரணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணுறேங்க.
0: அழகாக சொல்லி இருக்கிறீங்க. கோடை பண்பலை 100.5 சிரிப்பலையோடு ஒளி வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்,
4: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
5: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம், மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI

0: அப்ளிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: குடிப்பண்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
6: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்ப அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
5: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்,
8: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
9: அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
10: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
12: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.
13: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: வழங்கும் வானவில்
14: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று. அது நம் கோடை பண்பலையின் 1.5 வானவில். இன்றைய வண்ணம் சிரிப்பு எனும் மாமருந்து. சிறப்பு விருந்தினராக சிரிப்பு பயிற்சி யோகா ஆசிரியர் வி விஜய் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
15: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தைத்தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
14: ஐயா கேளுங்கய்யா.
15: இப்ப வந்து சார், அன்றாட வாழ்க்கை ஓட்டுறதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு. சிரிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஒருவர் வந்து தனது உடல் அசைகளை வச்சு சிரிக்க வைக்க முடியுமா? எப்படி? அதாவது சார்லிக் கபின் மாதிரி ஒரு நாடகத்துல வந்து பப்புன் வந்தாலும் சிரிப்பு வந்துருது, சினிமாவில காமெடி நடிகர் வந்தாலும் சிரிப்பு வந்துருது. இப்போ ஒரு நடன அசைவுகள், உடல் அசைகளை வச்சு ஒருத்தர் சிரிக்க வைக்க முடியுமா? எப்படி?
14: அதுல வந்து யோகால வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டலாம். சிரிப்பு யோகால ஐயா சொல்லுங்க.
16: ஐயா அற்புதமான கேள்வி ஐயா. இந்த சிரிப்பு யோகால வந்து சைலன்ஸ் லாஃப்டர்னு ஒன்று இருக்குங்க. அந்த சைலன்ஸ் லாப் எப்படின்னா சத்தமே இல்லாம உங்க முக பாவனை, உடல் பாவனையை வச்சு சிரிக்க வைக்க முடியும். நீங்க அந்த அளவுக்கு ஹியூமரா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மக்களை சிரிக்க முடியும். ஆனா சிரிக்கிறப்ப வந்து கண்டினியூஸா ஒரு 20 செகண்ட்ல 30 செகண்ட் வரைக்கும் அவங்க சிரிக்கிறாங்களான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கோட ஃபுல்லான இம்பாக்ட் வந்து கிடைக்கும்.
14: நன்றிங்கய்யா. இப்ப எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படிங்க வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம், திடீர்ல இடையில சிரிக்கும் பொழுது நமக்கு வந்து உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், அதனால வந்து நமக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும் சொல்றீங்கய்யா?
16: கண்டிப்பாங்கய்யா. இதை வந்து பிசிக்கல், மென்டல், எமோஷனல் வெல்பீயிங் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தருங்க. உடம்புல இருக்க இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்க இப்படியே பேசிருக்கப்போ, சிரிக்கிறப்போ, உங்க நண்பர் கூட எல்லாம் இருக்கிறப்போ, ஒரு ஆபீஸ்ல இருக்கப்போ, உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அங்க வந்து கிரியேட்டிவ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இந்த கிரியேட்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் கூட போய் பேச பழகிறப்போ, ஒரு தயக்கம் இருக்கிறப்போ, ஒரு சிரிப்போட போய் அவங்க கூட பேசுறப்போ, அவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுதுங்க ஐயா.
14: இந்தந்த நன்மைகள்லாம் இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:33 மணித்துளிகள் வருக. வணக்கம்.
17: வணக்கம்.
14: வணக்கம். யார் பேசுறீங்க?
17: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
14: ஐயா கேளுங்கய்யா.
17: சார் எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கஷ்டங்களை நம்ம சிரிக்க மாட்டேன்னு சொல்றோம். சந்தோஷம் வரும்போது சிரிக்கிறோம், ஆனா அந்த கஷ்டம் வரும்போது சிரிச்சா நம்மளுடைய மன அழுத்தம் உடலும் புத்துணர்ச்சி கிடைக்குது சார்.
14: இந்த கஷ்டம் வரும்போது எப்படியா சிரிக்க முடியும்?
17: எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல,
14: இருக்க முடியறது இல்ல. இந்த கஷ்டம் ஒரு நேரத்துல எப்படியா சிரிக்க முடியும்? என்ன நினைச்சு சிரிக்கலாம், யாரை நினைச்சு சிரிக்கலாம், இல்ல எந்த காட்சிகள் நினைச்சு சிரிக்கலாம்?
17: இப்ப வந்தா சிரிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய மன அழுத்தம், நம்ம உடம்பு நல்லா இருக்கும்னா சிரிச்சா கொஞ்சம் உடம்பு புத்துணர்ச்சி கிடைக்குது.
14: அந்த நேரத்துல எப்படி சிரிக்கலாம்ன்றத ஐயா சொல்லி கொடுப்பாங்க. கேட்டுக்கலாம் ஐயா, சொல்லி கொடுங்க.
16: ஐயா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன், அந்த வெரி குட் ஹே அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன்.
14: ஆமாங்க ஐயா.
16: அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததா நீங்க வந்து உங்க பிரீத்திங் மேல வந்து ஃபோகஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க லாஃப்ட் யோகா பண்றப்ப வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி வந்து சொல்லி தரேங்க.
14: சொல்லுங்க. ஏன் நாங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம்?
16: இன்னைக்கு வந்து லாஃப்ட் யோகா டே, ஒரு வேர்ல்டு பீஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நமஸ்கார் லாஃப்ட் வந்து பண்றோம். உங்க லெப்ட் ஹேண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கலாம், உங்க ரைட் ஹேண்ட் வந்து வீன்னு வச்சுக்கலாம்.
14: சரிங்க.
16: நான் வந்து நமஸ்கார் மாதிரி வணக்கம் வைக்கிற மாதிரி கை வச்சுக்கலாம்.
14: சரிங்க.

0: முதுகு தண்டவாளம் நேராக இருக்கட்டும்.
1: சரிங்க,
0: நாம கண்டினியூஸா ஒரு 20-30 செகண்ட் சிரிக்க போறோம். நான் வந்து கவுண்ட் டவுன் பண்ணுவேன், 5, 4, 3, 2, 1 சொன்னதுக்கு அப்புறம் ஒரு எல்லா மக்களுமே வந்து ஒரு 20-30 seconds வரைக்கும் சிரிக்க போறோம். நான் என்னதான் தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு லாஃப்டர் யோகா வந்து நீங்க வந்து டச் அண்ட் டேஸ்ட் பண்ற அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க டெய்லி எப்படி ரெகுலர் யூசேஜ்ல வந்து யூஸ் பண்ண முடியுமோ நீங்க லாஃப்டர் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
1: இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து 20 seconds நம்ம சிரிக்க போறோம், அப்படி தானே?
0: 20 seconds
1: வரைக்கும் சிரிக்கலாம். எல்லாம் கட கட கடன் ஐயா சொல்ற மாதிரி கேட்டுட்டு எல்லாம் சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஐயா தொடங்கலாமா?
0: வணக்கம் மாதிரி நம்ம கை வணக்கம் சொல்ற மாதிரி வச்சுக்கலாம்.
1: வச்சுட்டோங்கய்யா.
0: முதுகு தண்டவாளம் நேராக இருக்கலாம்.
1: வச்சுட்டோங்கய்யா.
0: அப்போ நான் கவுண்டன் சொல்லுவேன், கவுண்டன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 20 seconds வந்து சிரிக்க போறோம்.
1: ஐயா கூட சேர்ந்து எல்லாருமே சிரிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க மன அழுத்தம் தீரணும் என்ற நோக்கத்துடன் கோடை பண்புகளை உங்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையில செய்யக்கூடிய விஷயம், எல்லாம் சேர்ந்து செய்யலாமே.
0: அப்போ கவுண்டன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் ஒரு 4 குழந்தையா மாற போறோம். அந்த குழந்தையில எப்படி ஒரு சிரிப்பு இருக்குமோ அந்த சிரிப்பு வந்து உங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நேயர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்போ கவுண்டன் ஸ்டார்ட் பண்ண போறோம். 5, 5, 4, 4, 3, 3, 2 இப்ப எல்லாரும் நல்லா சிரிக்க போறோம். 1 நமஸ்கார் பொசிஷன் சிரிக்க போறோம்.

0: எல்லாருக்கும் நன்றி ஐயா. நம்ம சிரிக்கிறப்போ நம்ம மைண்ட்ல எதுவுமே திங்க் பண்ண முடியாது. நீங்க மைண்ட்ல அப்போ நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, உங்களை யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க சிரிக்கிறப்போ உங்க மைண்ட்ல எதுவுமே வந்து எந்த ஒரு எண்ண ஓட்டமும் ஓடாது. அதனால வந்து இந்த சிரிப்பு பிராக்டிஸ் யோகா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க.
1: தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம் இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து செல்வராஜ்.
1: செல்வராஜ் ஐயா கேளுங்க.
2: ஐயா கிட்டங்க ஐயா ரெண்டு கேள்விங்க ஐயா.
1: கேளுங்க கேளுங்க.
2: என்னுடைய பேர குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தைங்கயா, அவங்களோட இருந்து நான் நல்லா சிரிச்சு பேசி பழகுற போது அந்த பெண் குழந்தைகள் சேர்ந்து நல்ல கருத்துகள்லாம் இருக்கு, அது பத்து நினைச்சாலே சிரிப்பு வருது, நல்லா வருது. இந்த 18 வயசுக்கு மேல உள்ள அந்த பையங்க வந்து பேர பயலுங்க, நம்மளோட ஏதாவது சண்டைக்கு வராங்க, அது கஷ்டமா இருக்கியா, அதுக்கு நம்ம என்னையா செய்யும்?
1: இது ரொம்ப பிரச்சனையா, பெரியவங்களா பாக்குறாங்க என்னங்க இது? 18 வயசுக்கு மேல இருக்க பசங்க சிரிக்கவே மாட்டேன்றாங்களாம்ல, இதுக்கு என்னங்க பண்ணலாம்
0: ஐயா? சிரிப்பு பாத்தீங்கன்னா சைல்ட் லைக் பிளேஃபுல்னஸ்ங்க. குழந்தையா இருக்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை காரணமே இல்லாம ஒரு 200-300 டைம் சிரிப்பாங்க. இதே வந்து நம்ம அடல்ட் ஆகிறப்போ, அப்போ ஒரு போட்டோ இருக்கிறப்ப ஏன் சிரிக்கிறீங்க, சிரிக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உலகம் வந்து சமுதாயம் வந்து டீச் பண்ணிடுறாங்க. ஒரு குழந்தை வந்து எதையும் யோசிக்கிறது இல்லை, யோசிக்காம அந்த இடத்துல வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் மனசார வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த அடல்ட்ல வந்து திங்கிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாயிரும். அவங்க வந்து லைஃப்ல எது வேணும், அடுத்தது என்ன பண்ண போறோம், இன்னைக்கு சண்டேனா அடுத்து நம்ம எங்க கிரிக்கெட் விளையாட போறோமோ, அது மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துருது. தாட் ப்ராசஸ் இருக்கப்போ சிரிக்கிறதோட இது வந்து இம்பாக்ட் கம்மியாயிருது. அதனால நம்ம குழந்தைய எல்லாருமே வந்து எதையுமே நினைக்காம நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் வெல்பீங்காக சிரிக்கிறப்போ நாமளும் அந்த குழந்தைய மாற முடியும்
1: ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, பள்ளிக்கூடத்துல சில நேரம் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிரிச்சா டீச்சர் திட்டுறாங்க, வேலை செய்கிற இடத்துல சிரிச்சா அங்கே வேலை பார்க்குறது திட்டுறாங்க, அங்கே நடந்து போயிட்டு இருக்க போனால் டிரைவர் அண்ணா திட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது எப்படிங்க நாங்கள் வந்து மனசார சிரிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்கய்யா?
0: இது உண்மையான பேச்சுகள் தான். இந்த சிச்சுவேஷன் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்கும் கிட்ட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க வந்து சொல்கிற விதம் வந்து எதுக்காக சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல வந்து நம்மள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க இல்ல நம்ம சொல்ற வேலையை கரெக்டா பண்றது இல்லையா அப்படின்னு பாக்கணும். நம்மள பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா அவங்க

0: வந்து நம்ம திருத்த முடியாது. நான் அவங்க கண்ணு கொஞ்சம் தள்ளி நின்னுக்கலாம், அவங்க சொல்ற ப்ரோசஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள சந்தோஷமும் இருக்கும் கோபமும் இருக்கும் ஐயா.
1: ஆனா சிரிக்கிறத மட்டும் விட்டு இருக்க சொல்லுங்க.
0: சிரிக்கிறப்போ அவங்களை புண்படுத்தாத மாதிரி அவங்களையும் நம்ம நாள் போக்குல நாம எப்படி சந்தோஷமா இருக்கோமோ அதை விட்டுறாம அவங்களையும் சிரிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்களையும் வந்து ஃப்ரீயா இருக்கப்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு இடத்து கொடுத்தோம்னா அவங்கள வந்து
1: எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
8: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் போயிருக்கனா என்னன்னு கேட்டீங்க, 23-ன்னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கே அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் போயிருக்கனா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
7: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: சைபால்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் TRY TMT கம்பிகள் DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
2: காற்றலையின் கவி மலராம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக சிரிப்பு எனும் மா மருந்து என்ற தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்போ நீங்கள் வந்து சிரிப்பு பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருங்க, யோகா ஆசிரியராக இருக்கக்கூடிய வி விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகிற்காக சிரிப்பு சார்ந்து? உங்களை நாங்கள் இருக்கும் இடத்திற்கு அழைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
3: ஐயா, கட்டாயமாக இந்த சிரிப்புக்காக நான் எல்லா ஏரியாவும் சுற்றுலாக்காக ஆசைப்படுறேங்க. இந்த சிரிப்பு உகல என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் CRPF கிளாஸஸ் எடுத்துருக்குங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜஸ் கார்பரேட்கெல்லாம் எடுத்துட்ருக்குங்க. இலவசமாக பார்த்தீங்கன்னா ஆஃபனேஜஸ்க்கு எடுத்துட்ருக்கு. க்ரானிக் இல்னஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுத்துட்ருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ஏரியாவில் ஆஃபனேஜஸ் க்ரானிக் இல்னஸோட பெயினில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுத்துருக்கு. ரெடியாக இருக்குங்க ஐயா.
2: சரிங்க சரிங்கய்யா, இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு தேவைப்படுறீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணுங்கய்யா?
3: ஐயா, நீங்கள் டேரெக்டாக நான் காண்டாக்ட் பண்ணலாங்க.
2: என் சொல்லுங்க, நாங்கள் குறித்து வச்சுட்டு உங்களை நாங்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு அழைக்கிறோங்கய்யா.
3: 9444 34 34 177 177 65 65.
2: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வாடவில்லில். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் மருதுபட்டி.
2: ஐயா கேளுங்க.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். ஐயா வணக்கம்.
4: ஐயா, இந்த சிரிப்புல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மௌனமாக சிரிக்கிறதுக்கும் இல்லை உடம்பு குழுங்குற அளவுக்கு சிரிக்கிறாங்க அப்படிங்கிற எந்தெந்த உறுப்பு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா.
3: ஆ, கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, சிரிக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் வெல்த் எமோஷனல் வெல்பீங், அவங்களுக்கு சிரிக்கிற பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை வந்து சயின்டிஃபிக் ப்ரூவன் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறங்காட்டி இப்போ நீங்கள் கிளாப் பண்ணுறப்போ உங்கள் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்குங்க. கண்டினியூஸ் லவ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு பிரெயினுக்கு தெரியாது இதை வந்து ஒரிஜினல் லஃப்டரா இல்லை ஃபேக் லஃப்டரான்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஐயா
2: சொல்லுங்க. கேட்டுட்டே இருக்கிறோம் சொல்லுங்க.
3: ஃபேக் லாஃப்டர் ஒரிஜினல் லாஃப்ட்னு தெரியாது. லாஃப்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப் இருக்குங்க. சந்தோஷமா இருப்போம் ஆனா வந்து சவுண்ட் மட்டும் இருக்காதுங்க. அதாவது வந்து முகபாவனை எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க, ஈஸியாகவும் இருக்காங்கன்னா அந்தந்த கிரேடியன் லாஃப்டராக இருப்பாங்க. அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஐசியூலே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்கப்போ அங்கே ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு ஹாப்பினஸோ ஒரு அவர் இருப்பாங்க. அப்போ அவங்களே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பெயின்ஃபுல்லோடு இருக்கப்போ அவங்கள அவங்களே ரீவேம் பண்ணி சிரிப்பாங்க. அதனால எல்லாத்துக்குமே அந்த கிரேடியன்ட் லாஃப்டரை வந்து சந்தோஷமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க ஐயா.
2: இதுதான் செய்யணும்னு ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். ஆ வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
5: அன்பின் அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். ஐயா வணக்கமே இருவருக்கும்.
2: இருவருக்கும் வணக்கத்தோடு கேளுங்க
5: ஐயா. ஐயா, இப்போ வந்து சிரிச்சிட்டு இருக்கோம், மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நபர் மட்டும் வந்து இருந்தானா அவர் வந்து நம்மள வயிறாருங்கய்யா.
2: ஏ என்னப்பா, நீங்களா சிரிச்சிட்டே இருக்கீங்க? ஒரு மாதிரி
5: வந்து நம்மள வந்து கொஞ்சம் தாறுமாற வாய் வித்தியாசமா பேசுறாப்புல. அதே மாதிரி அந்த அவங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குங்கய்யா, டென்ஷன் மூஞ்சி மாதிரி இருக்கு.
2: எப்ப பார்த்தாலும் உருளே இருக்காங்க.
5: என்னங்க சார் செய்யறது?
2: ஆமாங்க, சில பேர் பாத்தீங்க

0: நடந்து போயிட்டு ஒரு வணக்கம் சொன்னா கூட வணக்கம் சொல்ல மாட்டாங்க, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு அப்படி இருக்கிறவங்கள்ட்ட எப்படிங்க அப்படி கடந்து போறது?
1: ஐயா, இப்ப வந்து லாப் யோகா பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 5-10 பேர் வந்து சிரிக்கவே மாட்டாங்க. கருகடை சிறுகிட்ட முடிக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா வெளியே எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. சிரிச்சாலும் வந்து அவங்க நம்மளையும் சிரிக்க விட மாட்டாங்க, மற்றவங்களும் வந்து சிரிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கான்ஃபிடென்ட் விட்டுக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்றத, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு நாம எப்படி சிரிக்கணுமோ சிரி

0: சிரிக்க விட மாட்டாங்க, மற்றவங்களை வந்து சிரிக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கான்ஃபிடென்ட் விட்டக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்றத, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு நாம எப்படி சிரிக்கணுமோ சிரிச்சுட்டே இருக்கணும். இதை வந்து லா ஃபாலோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம நம்மளுக்குள்ள இருக்க சந்தோஷத்துக்காக சிரிச்சுட்டே இருக்கணும் ஐயா.
1: ஆமாய்யா, சிரித்து வாழ வேண்டும் பிளஸ் சிரிக்க வாழ்ந்திடாதே இப்படி ஒரு அருமையான வரியோடு கோடை பண்பலை 100.5 இல்
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: எண்ணங்களின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 வானவெளியில் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், பாலு ஐயா கேளுங்க.
4: அதாவது நாங்க வந்து இந்த திருப்பி போய் பிரிக்காத ஆள கூட திருப்பி வச்சிருக்கோம்.
5: சூப்பருங்க.
4: எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க இந்த கடைகளுக்கு முறுக்கு எல்லாம் சரக்கு போட்டு போவோம், அவங்க வாங்குவாங்க முன்னாடி மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னாடி மாதிரி இருந்தா எப்படி எனக்கு வயசாயிருக்கு.
3: நிறைய நிறைய ஜோக்லாம் சொல்றீங்க ஐயா. என்ன கேட்க வந்திருக்கீங்க?
4: கேட்டுங்க.
3: என்ன கேட்க வந்திருக்கீங்க
4: ஐயா? வணக்கம் ஐயா.
5: வணக்கம். வணக்கம் ஐயா.
4: கோவில்பட்டியில இருந்து பால் பேசுறேன்.
3: பால் ஐயா, என்ன கேட்க போறீங்க அவர்கிட்ட? ஒரு நன்றியை சொல்லி இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:52 துளிகள். வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் பெரியவத்தம் கணேசன் பேசுறீங்க.
3: கேளுங்க ஐயா, கேளுங்க.
6: நான் வந்து பெரியவத்தம் மலை கடை.
3: நீங்களும்
6: மற்றவங்களுக்கு இந்த சந்தோஷத்தையும் கொடுங்க.
3: இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பல நேரங்கள்ல இந்த வெற்றியை மட்டும் தான் பேசிட்டே இருக்கிறோம். நமக்கு வந்து இந்த தோல்வியை பத்தி பேசுறதே கிடையாது. இந்த தோல்வி வரும் நேரங்கள்ல வந்து எப்படி அதை கடந்து போகணும், இந்த சிரிப்பு யோகா மூலமா எப்படிங்க கடந்து போகலாம்?
6: அருமையான கேள்விங்க ஐயா. வெற்றியை வந்து நம்ம கொண்டாடுறோம், தோல்வியை கொண்டாடுறது இல்ல. இது ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி கனெக்டிவிட்டி ஆகணும், ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. லாஸ்ட் யோகால எமோஷனலா கனெக்ட் ஆகாம வெற்றி, ஒருத்தர் 100 மார்க்குக்கு வந்து ஒரு 95 மார்க் வாங்குறாங்கன்னா மீதி 5 மார்க் எங்கிருந்தா வறுத்து போடுறோம். அந்த 5 மார்க் எங்க இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்கோமோ இல்லையே, அந்த 95 மார்க்க வாங்கின சந்தோஷத்தை நாங்கள் இது பண்றது இல்லை. அதே மாதிரி லைஃப்ல உங்களுக்கு உங்க லைஃப்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் ஓகே, அந்த வெற்றி நினைச்சு நீங்க வந்து சந்தோஷப்படுங்க. அது தோல்வியா இருந்தாலும் அது வந்து வெற்றிக்காக
3: நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
7: வணக்கம், என்னுடைய பேர் அப்துல். நான்
3: கேளுங்க அப்துல்.
7: எனக்கு ஒரு கடந்த 10 வருடமா சிரிப்பு அப்படின்றதே இல்லாம போச்சு.
3: அடடா,
7: நீங்க ஒரு நகைச்சுவை பண்ணாலுமே அதை என்னால பார்க்க முடியுது, ஆனா எனக்கு சிரிப்புன்றது வரமாட்டேங்குது. அதே மாதிரி டிவில வந்து நகைச்சுவை பார்த்தாலும் பாதிக்கிட்டே இருக்கேன், ஆனா சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே கடந்த 10 வருஷமா மறந்து போச்சு. என்ன எப்படி வந்து ஐயா சிரிக்க வைப்பாங்க?
3: ஐயா எப்படி அவருக்கு என்ன மாதிரி வந்து யோகா கொடுக்க முடியும் ஐயா?

0: ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன், எங்களுக்கு வழிகாட்டுங்க.
1: ஐயா இதை வந்து தெரபெட்டிக்கா நம்ம எடுத்துக்கணும். இது எப்படின்னா, நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோம், நம்ம எப்படி டெய்லி ட்ரை பண்றோமோ, நீங்க லைஃப்ல எங்கெங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லோ அங்க அட்டெம்ட் பண்ணுங்க. அந்த அட்டெம்ட் பண்றப்ப நீங்க நிறைய இடத்துல தோல்வி படலாம். ஆனா நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க காலையில் எழுந்திருக்கிறீங்கன்னா எழுந்திருக்கப்பயே ஒரு சிரிப்போடு எழுந்திரிங்க. இப்போ நீங்க ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரெஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த டிரைவ் பண்றப்ப ஒரு சிரிக்க பாருங்க. நீங்க எப்படி சிரிச்சாலும் உணர்வு பூர்வமா சிரிக்கிறதுக்காக பாருங்க. உங்க நண்பர்கள் யார் யாரெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்களோ அது மாதிரி இடத்துக்கு வந்து போங்க. முதல்ல உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட், 10 இயர்ஸ் தான் வந்து சிரிக்காம இருக்க, இனிமேல் வந்து சிரிக்க பழகிறேன் அப்படின்னு நினைக்காம நீங்க வந்து உண்மையாலுமே ஒரு ஹாப்பினஸ் ஆளுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வருங்க ஐயா.
0: இது வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆனால் வந்து சில பேருங்க யா சில வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோகங்கள்னால அந்த சிரிப்பை மறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா உலக சிரிப்பு நாளை சிறப்பிக்கும் இந்த நாளின் நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்ய வைக்க இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த சிரிப்பு பற்றி, சிரிப்பு யோகா பற்றி எங்களுக்கெல்லாம் என்னென்ன சொல்ல நீங்கள் நினைக்கப்படுறீங்களோ அத்தனையும் சொல்லுங்க ஐயா. நாங்கள் குறித்து வச்சுக்கிறோம், கேட்டு வச்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க ஐயா.
1: கண்டிப்பாங்க ஐயா. ஐயா நீங்கள் மற்றவங்களை எப்படி சிரிக்க வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் சிரிக்கிற மற்றவங்களை சிரிக்க வைக்கிறீங்களோ அவங்கள நான் கடவுளாக பார்க்குறேங்க. இந்த நேர்கள் அனைவரும் கடவுளாக பார்க்குறேன். எல்லாத்தையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைங்க ஐயா. அதே மாதிரி வந்து இந்த சிரிப்பு யோகா ரெகுலர் ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலர் ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணிடுறப்போ நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, மற்றவங்களும் சந்தோஷம் கொடுப்பீங்க. இந்த அற்புதமான இந்த சிரிப்பை இந்த உலகத்துக்கு எல்லாருமே வந்து கொடுங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க.
0: இப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து உங்களை வந்து அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இன்னும் சிரிக்க வைக்கிறக்காக ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை எல்லாத்தையும் சிரிக்க வச்சு என் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க ஐயா.
1: கண்டிப்பாங்க ஐயா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஃபேமிலியோடு செய்கிற மாதிரி சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணலாம். உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
0: சரிங்க.
1: உங்கள் கையில் பார்த்தீங்களா, உங்கள் வயசு வந்து ஒரு 4 வயசு தான் ஆச்சு.
0: சரிங்க.
1: இப்போ அந்த 4 வயசு குழந்தை எப்படி ஒரு சந்தோஷமா இருக்குமோ அந்த சிரிப்பை வந்து நம்ம கொடுக்க போறோம். ஒரு 20 ஒரு 30 செகண்ட் வந்து கண்டினியூஸா சிரிக்க போறோம். இந்த ஆக்டிவிட்டி நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு பெரிய மாடல் வந்து கிடைக்கும். நம்ம க்ளோசிங் வந்து ஒரு செல்ஃபிங் லெஃப்டோட முடிக்கலாங்க.
0: சொல்லி கொடுங்க, எல்லாரும் ஆரம்பிக்கலாமாங்க.
1: கண்டிப்பாங்க. உங்க ஹேண்ட்ஸ் வந்து செல்ஃபி இருக்கிற மாதிரி உங்க ரைட் ஹேண்ட் வந்து வச்சுக்கலாம்.
0: வச்சுட்டாங்கய்யா.
1: இப்போ கண்டினியூஸாக ஒரு 30 செகண்ட்ஸ் லெஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
0: கை வலிக்குன்னு வேற சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஆரம்பிச்சு விடலாங்க, எல்லாமே ஆரம்பிக்கலாம்.
1: கவுண்டன் ஸ்டார்ட், 5 5 4 4 3 2 1.
0: சிரிப்பொலிகளாக இதுவரை கடந்து போன அத்தனை மனிதர்களையும் நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விடை தந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
5: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: வழங்கிய வானவில்.
9: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் அனிஷ், நாகராஜ், மணிவண்ணன், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் அரங்கேற்றம் சரஸ்வதி, கிஷோர்குமார்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகளப் போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பாண்டவன் வந்து 3 கோலங்கள்ல அருள் பாலிக்கிறதா சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். நின்ற கோலம்னா இப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சுங்களேன், அமர்ந்த கோலம்னா ஐயப்பன், கிடந்த கோலம் இப்போ இந்த ஏன்பள்ளி கொண்டீர் ஐயான்னு பாடினாங்கல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், அது கிடந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறது ஆண்டவனுக்கு. அது மாதிரி 3 கோலங்கள். அதே மாதிரி நம்ம ஊர் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அதாவது நின்றுகிட்டே பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அவங்க நின்னா தான் பேச்சு வரும். வானொலி நிலையத்துக்கே கூட சில அரசியல்வாதிகள் வரும்பொழுது நம்ம மைக்கை அவங்க உயரத்துக்கு நிறுத்தி வச்சு தான் பேசுகிறது வழக்கம். அது நின்ற கோலம் அவர்களுக்கு பழக்கம். அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவர்கள் ஆன்மீகவாதிகள், கிருபானந்த வாரியார் வந்தால் உட்கார வச்சு தான் நாங்கள் பதிவு பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடந்த கோலத்துலேயும் பேசக்கூடியவர்கள் உண்டு. சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நல்ல வேளையாக நண்பர் அவர்கள் என்னை கிடந்த கோலத்தில் பேசும்படியாக கேட்டுக்கொள்ளவில்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் படுத்திருப்பேன், படுத்துட்டு ஒரு மைக்கை கொடுத்தா பயன்பாட்டு பேசிட்டு வந்துடுவேன். ரொம்ப எச்சரிக்கையாக அவர் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார். கடிகாரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்காருங்க. அது ஏன்னா அந்த பேச்சாளர்களுக்கு அந்த மைக்கை பார்த்துட்டா நேரம் போகிறது தெரியாது. அது பல பேச்சாளர்களுக்கு வழக்கம். அது இன்னும் வருங்காலத்தில் புதுசாக ஒரு மைக்கு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இதுலேயே செட் பண்ணி கொடுத்துட்றது, எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத இதுலேயே இந்த அலாரம்லாம் செட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இதில் பண்ணி கொடுத்துடணும். அது மாதிரி ஒரு மைக் வருங்காலத்தில் கண்டுபிடிச்சா நல்லது. பண்ணி எனக்கு ஒரு 60 நிமிஷம்னு வைங்க, 55வது நிமிஷம் அந்த மைக் அப்படியே நிமிரணும் லேசாக. அது நிமிரும் பொழுதே சரி இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி

ஆகவே பெரியவர்களை நான் முடித்துக்கொள்ள முடிச்சுக்கணும். முடிக்கலைன்னா 60 நிமிஷம் ஓங்கி தலையில் ஒரு தட்டு தட்டணும். அப்படி ஒரு மைக்கு கண்டுபிடிச்சுட்டா இந்த கடிகாரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அப்படி ஒரு கடிகாரம் வைக்கிறது நல்லது தான். ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க, ஐயோ நான் வந்து கடிகாரம் கூட இல்லை, அதனால் நான் பாட்டுக்கு பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்கோ, கடிகாரம் வச்சுருந்தா பார்த்துருப்பேன்னு இருக்கார். அப்போ கூட்டத்தில் இருந்தவர் எழுந்திரிச்சு, ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்துட்டேன், பின்னாடி மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னு அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அவன் பாட்டு இப்படி பேசிகிட்டு இருந்த மாதிரி. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த கடிகாரத்தை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி வைக்கணும். சில இடத்துல கேட்குறது உண்டு, நான் எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ அவர் ஆர்கனைசர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு. அது மாதிரியே சொன்னார், நான் எவ்வளோ நேரம் பேசணும்னா நீங்கள் என்னாச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 8 மணிக்கு நாங்கள் கரகாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. அவங்க ஆடும் பொழுதே நானும் பேசிக்கிட்டு இருக்க முடியும். 20 வருஷமாக ரேடியோவில் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக நீ பேசினது போதும்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டில் போய் பேரனோடு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுவும் குதிரை விளையாட்டு, நான் தான் குதிரை, அவன் என் முதல் உட்காந்துவான். அப்படி இருந்தவரை மறுபடியும் வந்து பேச வாங்கன்னு இங்கே திருச்சி வானொலியில் கூப்பிட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகி, 20 வருஷமாக பேசிவிட்டு இப்போ தானே சும்மா இருந்தோம் போதும்னு இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்களேன்னு நான் பெருமையாக சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டதுன்னா திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு. அவர் உன் பேச்சை கேட்டிருக்க மாட்டார், அதான் கூப்பிட்ருக்காரு. இல்லை இல்லை, அவர் கேட்டுட்டு தான் கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் இருந்தவர் ஆறுதலாக சொன்னார். கேட்டிருப்பாரு, மறுபடியும் அந்த ஒன்ஸ் மோர் கச்சேரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாட்டு நல்லா பாடினா இன்னொருத்தரம் பாடுங்கன்னு, அது மாதிரி கூப்பிட்ருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக சொன்னார்கள். அதனால் அந்த ஒன்ஸ் மோர் கேட்குறதுலேயும் ஒரு ஆபத்து உண்டு. இப்போ ஒரு நல்லா பாடிக்கிட்டு இருந்தார் ஒரு பாடகர், அவர் ஒரு ராகத்தை ரொம்ப அருமையாக பாடினார், தோடி ராகத்தை பாடிக்கிட்டு இருந்தார். ஒரு சீட்டு வந்தது, ஒன்ஸ் மோர் இப்போ பாடினீங்களே தோடி ராகம், அதை இன்னொருத்தரம் பாடுங்க அப்படின்னு ஒரு சீட்டு. இவருக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, இதை விரும்பி கேட்குறாங்களேன்னு மறுபடியும் பாடினார். ரெண்டாவது தரம் பாடி முடித்தது மறுபடியும் ஒரு சீட்டு, அதே பாட்டை இன்னொரு தரம் பாடுங்க. மூணாவது தரம் பாடினார், முடித்தா 4வது தரம் சீட்டு வருது. இப்படி 6 சீட்டு வந்துட்டு இந்த பாட்டியே திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்காரு அவர். 7வது சீட்டு வந்ததும் அவருக்கே வெறிச்சலாக போச்சு. பாடிக்கிட்டு இருந்தவர் இன்னும் எத்தனை சீட்டு தான் ஏன் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நீ அந்த ராகத்தை சரியாக பாடுற வரைக்கும் கொடுத்து அனுப்பிட்டுருப்பேன் அப்படின்னார் அவர். அது மாதிரி என்னை வந்து நான் சரியாக பேசுகிற வரைக்கும் வானொலி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்கிறது என்னுடைய 20 வருஷமாக பேசினது ஒன்றும் சரியில்லை, இன்னும் சரியாக வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டு அப்படின்னு அவர் கூப்பிட்றதாக நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் சரியாக பாடுகிற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் விடமாட்டார்கள்ங்கிறது. பேச்சாளர்கள் வந்து சில பேர் எப்படின்னா தெளிவாக பேசுகிறது மாதிரி பேசி குழப்புவாங்க, சில பேர் குழப்புறது மாதிரி தெளிவுபடுத்துவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தெளிவாக பேசி குழப்புறவங்க குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க, ரேடியோவில் இருக்கிறவங்க தெளிவாக பேசி தெளிவுபடுத்தணும். அது எப்படின்னா உதாரணம் சொல்கிறேன்னே, தெளிவாக பேசி குழப்புறது யாருன்னா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா, ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு மந்தையில் எத்தனை ஆடு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறவன், சார் இப்படிலாம் பொதுவாக கேட்காதீங்க, கருப்பு ஆட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா அப்படின்னா, சரி கருப்பாடு, கருப்பாடு 50 இருக்குது மந்தையில், சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது, அதுவும் 50 இருக்குது அப்படின்றான். அப்புறம் ஏன் பிரித்து கேட்டான், இவர் பார்த்துருக்காரு, சரி இதெல்லாம் எவ்வளோ பால் கறக்கும்ப்பா, சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்க சார், கருப்பாடு சொல்கிறீங்களா வெள்ளையாடான்றான். கருப்பாடுப்பா, கருப்பாடு தானே 1 லிட்டர் கறக்கும் அப்படின், வெள்ளையாடு அதுவும் 1 லிட்டர் கறக்கும்ன்றான். இப்படியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு, சரி இந்த ஆடுலாம் எவ்வளோப்பா புல் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு, சார் நான் தெளிவாக சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் மறுபடியும் குழப்புறீங்க, கருப்பாடா வெள்ளையாடா அப்படின்னு கேட்குறான். கருப்பாடு தினம் 10 கிலோ சாப்பிடும்ன்றான், சரி வெள்ளையாடு எவ்வளோ சாப்பிடும், அதுவும் 10 கிலோ சாப்பிடும்ன்றான். இவருக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே சொல்லிட்டுருக்கான், அப்புறம் எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்ப்பா ரெண்டுக்கும் ஒரே விடை தானே சொல்கிறேன் அப்படின்னா, நீ அப்படி கேளுங்க சார் நான் சொல்கிறேன், இது ஆரம்பத்திலே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன், அது ஏன்னா அந்த கருப்பாடெல்லாம் எடுத்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்றான். சரிப்பா அந்த வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம்ன்றான். இப்போ என்ன பேசுனா தெளிவாக பேசி குழப்பறது, இது அவன் வந்து கடைசி வரைக்கும் குழப்பிகிட்டு இருக்கிறான். அது ஒரு ரகம், அது குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்கலாம் சித்தர்கள். சித்தர்கள்லாம் வந்து பேசுகிறது குழப்பமாக இருக்கும், மேற்போக்காக பார்த்தா ஒன்றும் புரியாது, அதில் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தா குழப்பறது மாதிரி இருக்கும், உள்ளுற தெளிவாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். சித்தர்களுக்கெல்லாம் ரேடியோவில் வேலை கொடுக்கக்கூடாது, சித்தர்கள் வந்து அனௌன்சர் ஆகிடக்கூடாது, அறிவிப்பாளராக அவங்க வந்து அறிவிப்பாளர் டைரெக்டாக சொல்லணும், இப்பொழுது நேரம் சரியாக 3 மணி அப்படின்னு சொல்லி பண்ணணும், அப்போ தான் உடனே பார்க்குறவங்க சரி பார்த்துவாங்க. ஒரு சித்தர் வந்து அறிவிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வைங்க, அவருக்கு சொல்கிறார் இப்பொழுது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கி விட்டு பாருங்கள் புரியும் அப்படின்றார். இதான் சித்தர் பாணி. அது சித்தர்னா 3:30 சொல்கிறான், 3:30 90, 15வகுக்கு சொல்கிறான், 15:90 பாதியை நீக்கி விட்டு பாருங்கள்னா 6 பாதி 3. இதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், ஆரம்பித்ததே 3ல தான், இப்படி சுற்றி வளைச்சி மறுபடியும் 3லேயே கொண்டு வந்து முடிப்பார். அதுதான் சித்தர்கள். அது ரேடியோவில் சொல்கிறது தெளிவாக இருக்கணுங்கிறது, ஒரு தரம் சொல்கிறது மறுபடியும் திருப்பி சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால் வானொலியில் பேசுகிறவருக்கு நேர நிர்வாகம் தெளிவாக பேச தெரியும். இந்த சென்னை வானொலி நிலையம் ஆரம்பித்து 6வது நாள்

கல்கி வந்து பேசினார். அதில் பேராசிரியர் கல்கி அவர் பேசும்போது சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு தலைப்பு, எப்படி இருக்கணும் ஒரு சிறுகதைங்கிறத, அந்த வானொலி அறிவிப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி அதை சொல்லியிருந்தார். சிறு கதை ரெண்டு இருக்குது, அது சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதுதான் சிறுகதை. அதில் என்ன இருக்குது கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு தோணும். அது மாதிரி ஆரம்பிக்கணுமா சொல்கிறத, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னா ஒரு கதை அம்சம் வந்துடுது, சரி அதுக்கப்புறம் என்னென்னு கேட்குற ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சம். சிறுங்கிறது தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாது, தெளிவாக சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொன்னார் கல்கி, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை பார்த்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்காக திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருப்பாசி வழுக்கவே திருக்குளத்தில் திருவடி தவறி வீழ்ந்தார் என்று செப்பிவிட்டுவார் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த வைஷ்ணவ பரிபாஷை புரியுதாங்கிறதுக்காக அவனை கேட்குறார் அந்த உபய வேதாந்த தேசிகர் வேலைக்காரன் குப்பனை, ஏண்டா நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, போய் சொல்லிடுவியா? கரெக்டாக சொல்லிடுறேன் சாமி. என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை சாமி, கும்பணத்து ஆசாமி குட்டையில் ஒன்று தானே சொல்லணும், அவ்வளோதானே. இதுதான் அந்த ரேடியோ பாஷைங்கிறது, அதாவது அந்த குப்பனுக்கு வானொலி பாஷை தெரிந்திருக்கிறது அப்படின்னு அது சொன்னாங்க. அதனால் தெளிவாக பேசி தெளிவுபடுத்துறது தான் ரேடியோவில் முக்கியமான விஷயம். பேசுகிறப்போ நான் பார்ப்பேன் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க என்ன ஏஜ் குரூப்புன்னு பார்க்குறது வழக்கம். ஏன்னா சின்ன குழந்தைகள் எல்கேஜி யூகேஜியாக இருந்தால் காக்கா நிறைய கதையை சொல்லிட்டு போடுறது, அப்புறம் ஏதாவது மாணவர்கள்னால் அவங்களுக்கு ஏதாவது நீதி கதைகள், கல்லூரி மாணவர்கள்னால் அவங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இந்த எல்கேஜி யூகேஜிக்கிட்ட பேசினா அவங்களுக்கு 10 நிமிஷம் போதும்னு, அவங்க எப்போ போர் அடிக்குது முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தரையை கீற ஆரம்பிப்பாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிறவனை குத்துறது இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. இது போதும்னு அர்த்தம் அறிகுறி. கல்லூரி மாணவர்கள்லாம் சத்தம் போடுறது விசில் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த முதியோர் இல்லங்கள்லாம் பேசியிருக்கேன். இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன்னா ரொம்ப நான் ரொம்ப விருப்பத்தோடு போய் நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த கடிகாரம்லாம் இருக்காது, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அசையவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. பண்டிகைன்னாவே கொண்டாடுறதுக்காக ஏற்பட்டது தான். இப்போ சில பேரை கேட்டால் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கேன் அப்படிம்பா சில பேர். சில பேர் வந்து நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க, சில பேர் சந்தோஷமாக இருக்கேன்பாங்க. இது மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏதோ இருக்கேன்னு சொல்கிறது எக்ஸிஸ்டிங், நல்லா இருக்கேன்னு சொல்கிறது லிவ்விங், சந்தோஷமாக இருக்கேங்கிறது செலிப்ரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழறதுக்காக இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அந்த கொண்டாட்டத்தை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இது மாதிரி பண்டிகைகள் தான். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கற்றுக்கணும். நமக்கு ஒரு இது என்னென்னா, வருஷம் பிறந்ததுன்னா புத்தாண்டுலாம் வாழ்த்து தெரிவிப்போம், பொங்கல் வாழ்த்து தெரிவிப்போம், வருஷம் ஆகிறத பற்றி அதில் சந்தோஷம். ஆனால் நமக்கு வயசாகிறத பற்றி கவலை வரும், அது ஒரு முரண்பாடான விஷயம். பிறந்த நாள் கொண்டாடுவோம் தவிர வயசாகிறது யாரும் விரும்புறதில்லை. ஆனால் வயசை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் மாத்திரை மருந்து யாரும் கண்டுபிடிச்சதில்ல, ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாரான், அதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒருத்தர் மாத்திரை கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர்னு வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே பாட்டியம்மா 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அதுக்கு சட்டைகிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன் ஒரு 30 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேம்மா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டுது நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றி இல்லை, இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருனா, ஏதோ ஒரு பாவம் அறியாத மாதிரி கட்டாவரில் வாயில் வச்சுக்கிட்டு புடிவாதமாக உட்காந்துருக்கார், ஏதோ அவருக்கு அவருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தை தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தை தன்மை, குழந்தை தனம் இல்லை. குழந்தை தன்மைங்கிறது இது மாதிரி திருவிழாக்களில் பண்டிகை காலங்களில் தான் நமக்கு வரும். பிறந்ததும் நாம் வந்து சிரிக்கிறது 1.5 மாதத்தில் முத தடவையாக மனுஷன் சிரிக்க ஆரம்பிக்கிறானா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் கணக்கு எடுத்துருக்குறாங்க குழந்தைகள் நிபுணர்கள், 200 தடவை ஒரு குழந்தை சிரிக்குது. நாமெல்லாம் பெரிய வயசானவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா, அப்படி இருந்தவங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ ஒரு குழந்தை படுத்துருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பு ஆட்டுங்க சிரிக்கும், கிளுகிழப்ப சத்தம் என்ன ஜோக்காது வெறும் சத்தம், ஆனால் அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க ஒரு போடா விளையாட்டு உனக்கு என்னடா விளையாட்டு, ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார்.
அதனால் வெறும் சத்தமே மனிதனை சிரிக்க

0: வைக்கணுமா, அதுதான் மனித தன்மை. குழந்தை தன்மைங்கிறது அதுதான். அந்த குழந்தை தன்மை வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து இந்த பண்டிகை காலங்களில் தான் நாம் வளர்த்துக்க முடியும்னு பெரியவர்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிக்க தெரிந்த மனிதன் சிரிக்க மறந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக்கே வருதான். இப்போது இந்த விலாவை தொட்டால் சிரிப்பு வருதில்லை, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அது என்ன, மென்மையான நரம்புகள் அங்கே போய் முடிஞ்சிருக்கு, அதிலேருந்து போய் மூளைக்கு கனெக்ஷன், அதனால் அங்கே தொட்டால் அங்கே சிரிப்பை உண்டாக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார் ஒரு விஞ்ஞானி. அதுக்கப்புறம் அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க கேட்டார் அடுத்த விஞ்ஞானி, சரி விலாவில் தொட்டால் சிரிப்பு வருது மென்மையான நரம்புன்னு சொல்கிறேன், அதை ஏன் நானே தொட்டுக்கிட்டால் சிரிப்பு வரலன்னார் அவர். அப்புறம் முன்னாடி கண்டுபிடிச்சது பொய்யா போச்சு. இது வரைக்கும் இன்றைய வரைக்கும் விலாவில் மனுஷனை தொட்டால் ஏன் சிரிக்கிறாங்கிறதுக்கு சரியான காரணம் யாருமே கண்டுபிடிக்கல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மருத்துவ வசதிக்காக பண்ணியிருக்கலாம் இயற்கை. அதனால் ஒரு வியாதியை வந்து விலாவில் தொட்டு இப்போ அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, அதுமாதிரி கிச்சு கிச்சு மூட்டுறது மூலமாகவே குணப்படுத்தலாம்னு இப்போ பெரியவங்கள்லாம் சொல்லி இப்போ மருத்துவ ஆராய்ச்சியில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சிரிக்கலைன்னாலும் நான் இறங்கி ஒவ்வொருத்தராக அப்படியே குத்தி குத்திட்டு போனேன்னா நீங்கள் சிரிச்சிடணும், அது வந்து நல்லது உடம்புக்கு. அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அப்படி குத்தி குத்தி பார்த்துக்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
2: சைபால், முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மை அப்படின்னா அது ஒரு பெரிய தத்துவம். எப்படின்னா, நாம் சித்த சுவாதீனத்தோடு இருக்கணும், ஆனால் பைத்தியத்தன்மையை ரசிக்க கற்றுக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு பைத்தியகாரத்தனமாக நடந்தால் ரசிக்கணும். அவர் எட்டையும் மூணையும் பெருக்கினா என்னென்னு கேட்டார், 23 சொல்லலாம்னா பரவாயில்ல, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லியிருப்பார், எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு அதை ரசிக்கணும். அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு பேங்க் உத்தியோகத்தில் கேட்டாங்களாம் இன்டர்வியூவில், ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட கேட்டிருக்காங்க கேள்வி, எட்டையும் மூணையும் பெருக்கினா என்ன பண்ண, 23 சொல்லிவிட்டான் வாய் தவறி. வெளியில் வந்தது ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம், நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது, ஏன்னா பேங்க்கில் கணக்கு சரியாக இருக்கணும்ல, 8-3 பேருக்கு கூட தெரியலன்னா பேங்க்கில் எப்படி வேலை கிடைக்கும், நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். வந்தால் 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சான் அவரும் சரியாக காதலை வாங்கலை போல் இருக்கு, அதனால் நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போய் சொல்லக்கூடாது அவர்கிட்ட. நேராக போய் வேலையில் சேர்ந்துருவோம், வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி கம்முன் இருந்தான். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் 2 கழித்து போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் அன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்த அன்றைக்கி 8-3 பேருக்குனா என்னென்னு கேட்டிங்க, 23 வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கே அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னாரான், இல்லைப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-3 பேருக்குன்னா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அவன் சொன்னாரான். பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றும் கிடையாது, நானே என் மனசில் ஒன்று உண்டு பண்ணிவிட்டு ஒரு வடிவத்தை போட்டுக்கிட்டு அதே மாதிரி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அது வந்து நானே உண்டு பண்ணிக்கிற மாயை. அதனால் உலகத்தில் எது எது எப்படி இருக்கோ அதை அப்படி அப்படியே ஒத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, ஒருத்த வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 10 இருந்தானான், அப்புறம் நான் தெளிஞ்சுட்டேன் டாக்டர்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான், நீ 10 இருந்துவிட்ட, இன்னும் ஒரு 10 இரு, உன்னை சோதனை பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன்னாரான் அந்த டாக்டர். 10 சோதனை பண்ணி பார்த்துருக்காரு, அவன் தெளிஞ்சுட்டான், நல்லா நார்மல் ஆகிட்டான்னு தெரியுது, நீ வீட்டுக்கு போகலாம்ப்பான்னு அனுப்பிச்சிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்களாம் வந்து கேட்டாங்களாம், அது எப்படி இருந்தது உன்னுடைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாழ்க்கை என்ன சொல்கிறேன்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் பைத்தியத்தோட பைத்தியமாக 10 இருந்தேன், அது எனக்கு 10 போயிட்டுது, பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனாக இருந்தேன் 10, அது 10 போச்சு எனக்குன்னு. நான் வாழ்க்கை வந்து யுகமாக போகணுமா வினாடியாக போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. உடனே என் பேச்சை கேட்டுவிட்டு எல்லோரும் சட்டை கழிச்சிட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை, அது இல்லை, அந்த தன்மை மனோபாவம், அந்த குழந்தை தன்மைங்கிறது, குழந்தைத்தனம் இல்லை, குழந்தைத்தன்மை வேணும். சில பெரியவங்கள்ட்ட கூட உண்டு, ஒரு அம்மா பிள்ளைய எழுப்பிச்சான், ஏய் காலேஜுக்கு நேரமாகிட்டு எழுந்திருப்பான்னு, எனக்கு காலேஜ் போகிறதுக்கே பிடிக்கலன்றிருக்கு அந்த பிள்ளை, ஏன்னு கேட்டிருக்கு அந்த அம்மா, வயசானம்மா உனக்கு ஏன் காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, அது 2 காரணம் சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, என்ன 2 ஒரு காரணம், அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, 2 காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கு என்ன பிடிக்கல.

அதுக்காக நீ காலேஜ் போகாமல் இருக்கக்கூடாது, உடனே எழுந்திரி போய் தான் ஆகணும்னு அந்த அம்மா புரியாதமாக எழுப்பி விட்ருக்கு. சரி நான் காலேஜுக்கு ஏன் போகணும், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லுன்னு புள்ள அம்மாவை கேட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், ஏன் ரெண்டு காரணம் என்னென்னா, உனக்கு முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் அவர் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க. அந்த குழந்தை தன்மை வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அது வேணும். சிரிப்புங்கிறது அது அப்படி, ஏன்னா மனித குலத்துக்கே சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க, கலைவாணர் சொல்லுவார். சரி, மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும், மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாது. காட்டில் வந்து ஒரு மிருகம் போட்டி வச்சு தான், சிங்கம் எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு தான் காட்டில் ஒரு இடத்துல மகாநாடு நடத்துச்சு. இதவாறு மனிதர்கள்லாம் நம்மளை பற்றி கேவலமாக நினைக்கிறாங்க, மிருகங்களை நமக்கு சிரிக்க தெரியாதுன்னு எல்லோரும் மோசமாக பேசிக்கிறாங்க. அதனால் நான் வந்து நம்ம நகைச்சுவை உணர்வை நாம் வளர்த்துக்கணும், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு அந்த சிங்கம் சொல்லியிருக்கு அந்த மிருகங்கள்கிட்டலாம். என்னென்னு கேட்டு, ஒன்றும் இல்லை, இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக மேடைக்கு வந்து ஒரு ஜோக்கு சொல்லணும், சிங்கத்தோட கட்டளை. அந்த ஜோக்குக்கு இங்கே இருக்கிற அத்தனை மிருகங்களும் சிரிக்கணும். யாராவது ஒருத்தர் சிரிக்கலைன்னாலும் அந்த ஜோக்கு சொன்னவங்களுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுப்பேன். உடனே முதல்ல குரங்கு குதிச்சிட்டு இருந்தது, நான் ஒரு ஜோக்கு சொல்கிறேன்னு வந்து குரங்கு சொல்லித்தான், ஜோக்கு சொல்லித்தான், எல்லோரும் சிரிச்சது, எல்லா மிருகம் சிரிச்சிருக்கு. ஒரு மூலையில் ஒரு ஆமை மட்டும் சிரிக்காமல் அது பாட்டு கிடந்ததான். உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுது, ஆமையும் சிரிக்கலை அதனால் அது இது இல்லைன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அந்த குரங்கு சுருட்டிட்டு வந்துடுது. அடுத்தாப்புல வந்து ஒரு கரடி வந்து தான் சொன்னதும் எல்லாம் சிரிச்சு தான், அப்பவும் அந்த ஆமை மட்டும் சிரிக்கலை, பேசாமல் இருந்திருக்கு. கரடிக்கும் ஓங்கி ஒரு அடி. அப்புறம் ஒரு நரி வந்திருக்கு, நான் ஒரு ஜோக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டுருக்கு, அதுக்குள்ளே அந்த ஆமை மட்டும் சிரிச்சு தான், மற்ற மிருகம்லாம் சிரிக்கலை, சொல்லவே இல்லை ஜோக்கு, அதுக்குள்ளே சிரிக்குது. உடனே அந்த ஆமையை கூப்பிட்டு, இன்னும் அந்த நரி ஜோக்கே சொல்லலை, அதுக்குள்ளே நீ சிரிக்கிறேன்னு தான் சிங்கம். அது ஒன்றும் இல்லை, இந்த முதல்ல குரங்கு ஒரு ஜோக்கு சொல்லிச்சே அதை நினச்சி சிரித்தேன், அவ்வளவு லேட்டாக அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அந்த மூணாவது, இப்போ கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் இப்போ இந்த ஜோக்குக்காக சிரிக்கிறீங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னதாக சிரிக்கலாம், ஒன்றும் என்னால் முடிவு பண்ண முடியல. ஆனால் மூணு வகையாக ரசிக்கிறவர்கள் உண்டு, சிரித்தா உடனே சிரிச்சிருவாங்க, சில பேர் யோசித்து சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்காமல் இருந்துருவாங்க, அப்படி ஒரு மூன்று வகை. ஏன்னா சிரிப்புங்கிறது நமக்கு ஒரு வைத்திய முறையாக இப்போ வந்து கொண்டுகிட்டு வராங்க நம்ம இதில். அதனால் வந்து அதை எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை உணர்வு கலைவாணர் அதை இது பண்ணார். கலைவாணருக்கு நெருக்கடியான சமயத்தில் கூட நகைச்சுவை உணர்வு உண்டுன்னு சொல்லுவாங்க. அவர் நாகர்கோவிலேருந்து ஒரு தூரம் மெட்ராஸ் வந்துட்டு இருக்கிறப்ப திருநெல்வேலி தாண்டி கயத்தாறுகிட்ட வந்த காரு ஒரு புளிய மரத்தில் மோதி அப்படியே நசுக்கி போச்சு, எல்லாருக்கும் அடிபட்டு ரத்த காயம். உடனே வெளியில் இழுத்து போட்டு ஒரு ஜமக்காலத்தை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆளை கோயில்பட்டிக்கு அனுப்பி ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கார், எடுத்துகிட்டு வா எல்லோரும் மெட்ராஸ் போகலான்னு. அவர் வந்த காரு புளிய மரத்தில் நசுங்கி கிடக்கு, அப்படியே எல்லாம் படுத்து கிடக்குறாங்க அடிபட்டவங்கலாம். இவர் வெத்தலை சீவல் போட்டுட்டு உட்காந்துருக்கார் கலைவாணர். அந்த வழியாக போனவங்கலாம், ஐயோ கலைவாணர் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஓடி போய், என்ன காய்ச்சி என்ன காய்ச்சின்னா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இதை அடிபட்டுருக்கு அங்கே போயிருக்க போனோம், என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து மெட்ராஸ் போயிட்டு இருந்தோம், வழியில் களைப்பாக இருந்தது, அதனால் காரை அப்படி புளிய மரத்தில் சாத்தி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோம் உணரம். அதுமாதிரி நெருக்கடியான சமயத்தில் நமக்கு வருமா அதுமாதிரி நேரத்தில் அப்படி இருந்தாராம். சின்ன வயசில் அவர் பேசினத்தை கேட்டிருக்கேன் கும்பகோணத்தில், நகைச்சுவைங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். நகைச்சுவைன்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தைகள்லாம் கழுத்தில் நகை போட்டிருப்பாங்க சங்கிலி, அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் நகைச்சுவை அப்படின்னாரு. தங்கவேல், கேஏ தங்கவேல், டனல் தங்கல், அவரை கேட்டோம் நகைச்சுவைன்னா என்னங்க அப்படின்னா, அது என்ன இந்த காலத்துக்கு அது பொருத்தம் நகைச்சுவைன்னா, நகைச்சு வை அப்படின்னா சிரிச்சு வையின்னு அர்த்தம், சொல்கிறது சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சு வை, அதான் நகைச்சுவை அப்படின்னார் அவர். தங்கவேல் தான் முதல்ல அங்கே திருநெல்வேலியிலேருந்து போய் என்னை பேட்டி எடுக்க அனுப்புனாங்க, ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தார். அப்போ நானும் புதுசு, தங்கவேலி எம் சரோஜா அவங்கெல்லாம் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க எக்ஸிபிஷனில். வழக்கமாக எல்லோரும் கேட்குற கேள்வி கேட்டேன், முதல் தடவையாக நீங்கள் எப்போ சார் மேடையில் ஏறினீங்க, என்ன வேஷம் போட்டீங்கன்னு கேட்டேன். அவர் தங்கவேல் சொன்னார், ஐயோ அதை ஏன் தம்பி கேட்குற, அப்போ முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க, போட்டு ஒரு மேடையில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு வசனமே கிடையாது, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறான் மேடையில், நான் பாட்டுக்கு அனுமார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன், இதான் நான் முதல் மேடை அனுபவம் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே அப்படின்னேன். ஆ, அதில் என்ன கஷ்டம் தம்பி, அதான் வசனமே கிடையாது என்னார். ஒன்றும் இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னேன். அப்போ சொன்னார், பரவாயில்லையே நீ என்ன மாதிரியே பேசுகிறியே அப்படின்னார். ஓ, அப்போ தான் அது ஓகோ நம்ம தமாஷா பேசலாம்ங்கிறது, ரேடியோவில் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் அப்படி வேடிக்கையாக பேசினா ஈடுபடுங்கிறது அப்போ தெரிஞ்சுது. அப்படியே பேச ஆரம்பித்தோம். இப்போ கோழி பண்ணையை பற்றியோ விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லும்பொழுதே ஒரு கதையை சேர்த்துக்கிறது அதில். எப்படின்னா, ஒருத்தர் ஒரு கோழி விற்றுக்கிட்டு இருந்தாராம் ஒரு இடத்துல, அது ஒருத்தர் கோழி வாங்க வந்தார். கோழி வந்தால், இதெல்லாம் எந்த ஊர் கோழி தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர், ஐயோ கோழி வந்து எந்த ஊர் கோழின்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க, அது கோழியாக சேவலான்னு கண்டுபிடிக்கலாம், வேறு கோழியை பார்த்து அது எந்த ஊர் கோழின்னு தெரியாதுன்றான் விற்றுக்கிட்டு இருந்தவன். இவருக்கு கோவம் வந்துடுது, என்ன தம்பி என்ன பண்ண வச்சுருக்கிற நீ, கோழி முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கிறது இல்லை அது என்ன கோழின்னு, எனக்கு தெரியுமா, எனக்கு அனுபவம் இருக்காது.

0: ஏதோ அந்த மூலையில் ஓடுது பாரு, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு கூட. இந்த மூலையில் ஓடுது பாரு, இது வந்து சேலத்து கோழி, இதில் ரெண்டு கூட. இது தருமபுரி கோழி, இந்த முதுவை பார் தெரியுது, இதில் ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு, இது கூட தெரியாமல் நீ கோழி விற்றுக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு எந்த உரப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதனால் கோழி வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு இப்படி எதையாவது ஒரு கதையை ஒன்று பண்ணி போடுறது, அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்தது சரின்னு சொல்லி வேடிக்கையாக பேச ஆரம்பிச்சிட்டோம் ரேடியோவில். அது நகைச்சுவைங்க தான் இதில் கலந்தது. ஏன்னா எதையாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை பெருகி போச்சு, அதனுடைய கஷ்டங்களை வந்து ரேடியோவில் ஜனங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அதிகாரிகள் உத்தரவு போடுவாங்க. நான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கதை மாதிரி ஆக்கிவிடுறது. மக்கள் தொகை பெருகிறதுனால என்னென்ன சங்கடங்கள் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அந்த கதைக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிடுறது. இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்ணோம்னா, பம்பாயிலேருந்து ஒரு ரயில் மெட்ராஸுக்கு புறப்பட்டுருக்கு. அந்த ரயில் உள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, வெளியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிது. அந்த பொண்ணு கேட்குது, ஏமா அழுற அப்படின்னு. நான் வந்து மெட்ராஸ் போகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் தந்தி வந்திருக்கு, ஆனால் டிக்கெட்டு கிடைக்கல, ரிசர்வ் பண்ணலை, எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். உடனே அந்த அம்மா சொல்லி, உன் பேர் என்னென்னு கேட்டு, விமலான்னு தான். அது சொல்லிச்சு, என் பேர் நிர்மலா, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், உனக்காக ஒத்தாசை பண்ணுறேன், நீ என் டிக்கெட் எடுத்துகிட்டு நீ ஊருக்கு போ மெட்ராஸுக்கு, ஏன்னா உனக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது டிக்கெட்டை எதிர்கிட்ட கொடுத்துட்டு, நிர்மலா விமலாட்ட கொடுத்து. ஆனால் ஒரே ஒரு ஜாக்கிரதையார், மெட்ராஸ் போகிற வரைக்கும் டிடிஆர் யார் கேட்டாலும் உன் பேர் நிர்மலான்னு சொல்லு, விமலான்னு சொல்லாத, நிர்மலான்னு ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுது. இந்த விமலாங்கிற பொண்ணு நிர்மலா டிக்கெட் எடுத்துகிட்டு வருது மெட்ராஸுக்கு. வர்ற வழியிலெல்லாம் பயம், டிடிஆர் கேட்டால் என்ன பண்ணுறது, ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோங்கிற பயம். பாதி தூரம் வந்தாச்சு, டிடிஆர் அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸோடு வரார், டிக்கெட் டிக்கெட்டுன்னுட்டு டிக்கெட்டை கொடுமானதும் கொடுத்து கொடுத்து பார்த்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டாக நிர்மலான்னு சொல்லிவிட்டுது, தான் பேரை சொல்லலை. நிர்மலானதும் பார்த்தார், கரெக்டாக இருந்து டிக்கெட் அடித்து கொடுத்துட்டு போயிட்டார். அந்தண்ட போனதும் பக்கத்தில் இருந்தம்மா, ஏன்டி விமலான்னு எதுவும் பேச ஆரம்பிச்சிருக்க, அப்படியே பாஞ்சு விழுந்து வாயை மூடி, நான் மெட்ராஸ் போகிற வரைக்கும் என்னை நிர்மலான்னு கூப்பிட்டுக்கிட்டு வா, அவர் டிடிஆர் காதில் விழுந்துருத்துனா ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தான் பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு, இல்லை அப்படின்னு பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அவர் குனிஞ்சு கேட்டுகிட்டே இருக்காரு, அதை டிடிஆர் புறங்கையை கட்டிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காரு. இது அப்படியே வெதறி போய் இந்த விமலா எழுந்திரிச்சு, சார் மன்னிச்சுங்க சார், அவசரம், அதனால் வந்துட்டேன், எனக்கு ஃபைன் போடுறாங்க சார், காசு இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுது. அப்போ அவர் அந்த டிடிஆர் வந்து அந்த விமலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறார், இதை பாருமா கவலைப்படாத, இது இது வந்து மக்கள் தொகை அதிகமாக போனதுனால ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறதுனா கூட ஃப்ரீயாக பிரயாணம் பண்ண முடியல, இப்படி ரிசர்வ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தொகை பெருகினது தான் அப்படின்னு அந்த மெசேஜை அவர் மூலமாக சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக அவர் சொல்லுவார், இந்த மாதிரிமா மெட்ராஸுக்கு வந்து பம்பாயில் டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் நல்லா தெரியும், அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லிவிடாத, அதை சொல்லிவிட்டு போகிறதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ என்னாச்சு, வானொலி வடிவத்தில் ஒரு செய்தியை வந்து அந்த டிடிஆர் மூலமாக சொல்லிவிடுறோம், மக்கள் தொகை பெருக்கத்தினால என்னென்ன கஷ்டங்கிறத ஒரு கதை வடிவும், கடைசியில் அந்த நகைச்சுவையும் அதுக்கு துணையாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
5: சரி

0: அவள் மொத்தம் மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
1: மகன் சொன்னானா?

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655239999.
4: நம் கோடை பண்பலை 100.5.

0: 5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: கொடிப்பண்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் DSP உள்ளாடைகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் TRY TMT கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை, அம்மன் TRY TMT கம்பிகள்
0: வழங்கும் லேக் FM. இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

சார சாரையா மக்கள் கூட்டம் வருதுங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே கொடைக்கானல் கிளம்பி வாங்க. அப்படி கிளம்புனீங்கன்னா நீங்க சாயந்தரம் தாங்க கொடைக்கானல் வந்து சேர முடியும். ஆமாங்க, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்காங்கங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க வந்து இந்த குளிரெல்லாம் அனுபவிக்கணும், இந்த கொடைக்கானல சுத்தி பார்க்காம நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு அன்பு உறவுகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆசையா வரவங்களை வந்து வாங்க, எங்க ஊர் எப்படி இருக்கு, குளிரெல்லாம் நல்லா இருக்கா, என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க அப்படிலாம் கேட்கறதுக்காக இப்ப கூடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் இங்க கூடை பண்பலையோட அறிவிப்பாளர்கள் உங்களுக்காக ஏரிச்சாலையில காத்திருக்கிறாங்க. உறவுகளை சந்திக்கிறாங்க கூடை பண்பலையின் அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் உடன் பொம்முராஜ்.

0: கோடை பண்பலை 100.5 கொடைக்கானல் பிரைன் பார்க்ல இருந்து. சுகன்யா சொன்ன மாதிரிதான், ஊரை சுத்தி பார்க்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஒரு வித நிறைய ஆசைகளை அடக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம இங்க உள்ள மலர்களை பாத்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த மலர்கள்ட்ட போய் நின்று போட்டோ எடுத்துட்டு அந்த மலரோட மலரா முகத்தை வச்சு அப்படியே போட்டோ எடுக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அவங்களோடதான் பேச போறோம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆமா
0: சரிங்க, மயிலாடுதுறை.
1: நல்லா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு, ஈவினிங் ஆனா மழை பெய்யுது.
0: சரிங்க, மயில் வந்து நீங்க மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரியே அங்க பாத்தீங்களா, என்ன அழகா நாங்க வந்து அந்த பூக்கள் எல்லாம் வந்து எப்படி செதுக்கி வச்சிருக்கோம், அழகா இருக்கா?
1: பெரும்பாலும்
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தப்ப எப்படி இருந்தது கொடைக்கானல், இப்ப எப்படி இருக்கு?
2: மயிலாடுதுறை
3: நல்லா இருக்கு.

0: எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான், திரும்ப எல்லாமே ஒரு ரவுண்டு திரும்ப பார்த்துட்டு போயிடும்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. கவின் குமார், என்ன இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? மயிலாடுதுறை. ஐயோ, நீங்க சொல்றதே ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு. என்ன படிக்கிறீங்கப்பா? எல்கேஜி. என்னையும் கூட்டு போறீங்களா உங்க கூட படிக்க? என்னெல்லாம் சொல்லி தருவீங்க எனக்கு? அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு சொல்லி தருவீங்க, அப்படித்தானே? அம்மா சொல்லி கொடுத்தாதான் பேசுவீங்களா? என்ன இருக்கா, இங்கே இருந்துக்கிறீங்களா? அப்ப ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? ஓ, 20 டேஸ் லீவ் இருக்கனால. சரி, பாருங்க, அடிக்கடி கொடைக்கானலுக்கு வாங்க, சரிங்களா? உங்க அக்காவோட பேசிடுவோமா? உங்க கூட நின்றுட்டு இருக்காங்க, நம்மகிட்டயே பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு கேப்போமா? சரி, உங்க பேரு என்னமா?
2: பேசாதீ.
1: எப்படி இருக்குமா கொடைக்கானல் பாக்குறதுக்கு?
2: நல்லா இருக்கு.
1: ரொம்ப நேரமா அந்த பூக்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, எந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு? ரோஸ் தானா? சரி, பூக்களை பறிக்காதீர்கள், பூக்களை தொடாதீர்கள், ஒன்னு ரசிப்பதற்காக அப்படின்னு மட்டும்தான் எல்லாம் சொல்லிருக்குவாங்க இல்லையா? அது கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயையோ, பறிக்க கூடாதுன்றாங்களே அப்படின்னா? சரி, இப்ப தொடர்ந்து பேசலாம். உங்க கூட பேசுறதுக்காக அன்னைக்கு காசுட்டு இருக்காரு, பேசிடலாமா?
2: வணக்கம்.
1: பாத்துட்டே இருக்கேன்.
2: எனக்கு எல்லா இடமும் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல நல்லா இருக்கு. குட் மார்னிங். மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 7th.
1: பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? நீங்க இப்ப 10 வருஷம் கழிச்சுதான் வந்திருக்கீங்க. சரி, முதன் முறையா வந்திருக்கீங்க, நிறைய இடங்களை சுத்தி பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அம்மா அப்பாட்ட கேளுங்க, வாங்கி கொடுப்பாங்க, சரிங்களா? எல்லாருக்காக என்ன பாடல் தரலாம்?
2: என்ன முட்டைக்காய்?
1: முட்டைக்காய்க்கு பசி எடுக்குதா? பாடல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்றீங்க. சரி, எல்லாருக்காகவும் பாடல் வருது. கோடை பண்பலையின் உருப்பள்ளி 5. நன்றிங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
2: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரிழ

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை.

0: பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் லேக் எஃப்எம் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: இது உங்கள் உள்ளதார்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். அது இப்ப வந்து அப்படின்னா 11 மணி எப்ப ஆகும் அவளை காத்துக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களோட பேச போறோம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
2: இப்ப பேர் சொல்லுங்க.
3: சென்னையில இருந்து வரோம். என் நேம் அரவிந்த்.
2: அரவிந்த் அவர் வந்து உங்க ஃப்ரெண்டா?
3: அண்ணன்.
2: அண்ணனா? அண்ணன் தம்பியா? சரி சரி. எப்படி இருக்கு கொடைக்கானல்?
3: நம்ம சென்னையில வந்து 104 degrees இருக்கு. பட் ஆனா இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இவ்வளவு கூலிங் இருக்கும்னு. நேத்து நல்ல மழை பெஞ்சது.
2: சரிங்க.
3: நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு. அப்புறமா இங்க கவர்மெண்ட் வந்து இந்த பார்க்கிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இது பண்றாங்க, ஃப்ரீ பண்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு
2: பாக்கிறதுக்கு. நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றீங்க அப்படிதானே? சரிங்க. சென்னைக்கும் கொடைக்கானலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: கிளைமேட் தாங்க.
2: கிளைமேட் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல.
3: கிளைமேட் சுத்தி பாக்குற இடம் எல்லாம் நல்லா இருக்கு.
2: அப்படியா?
3: பைன் ஃபாரஸ்ட்.
2: அந்த மகிழ்ச்சி வந்து முகத்துல நல்லாவே தெரியுது. கொடைக்கானல்ல என்னென்ன இடங்கள் எல்லாம் பாத்தீங்க?
3: நாங்க பைன் ஃபாரஸ்ட், குணாகோக, அப்புறமா வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட், அது அப்புறமா இது பூம்பாறை
2: கோயில். பாத்துட்டீங்க போலயே.
3: த்ரீ டேஸ் ஆகுது வந்து.
2: அப்படியா?
3: ஃப்ரைடே மார்னிங் அம்மா.
2: சரி. மலையும் சேர்த்தே
3: கூட்டிட்டு
2: வந்தாச்சு.
3: மலைகள்
2: இருக்குறீங்க போது எப்படி வெயிலா இருந்துச்சு? இப்ப போக போக நல்ல குளுமையா இருக்கு. சரிங்களா? மேக கூட்டம் வேற உங்களை சுத்தி சுத்தி வர்றதே எப்படி?
3: மேக கூட்டம் மட்டும் வரல, என் ஃபேமிலி சுத்தி
4: நல்லா இருந்தது.
2: அன்போட
5: காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
6: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டி

0: Artificial Intelligence and Machine Learning, Biomedical Engineering, Aeronautical Engineering, B.Tech, Computer Science and Business Systems, Petrochemical Technology, உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து முழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
3: வந்து பிரெயின் பார்க்ல இருந்துதான் வளம் வந்துட்டு இருக்கு. பொம்மை ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்?
4: அதுக்கு எடுத்துக்காட்டு முன்னாடியே ஒரு அழகான குடும்பம் நிக்கிறாங்க, நம்மள்ட்ட பேசணும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: இல்ல நீங்க சொல்லுங்க, குடும்பம்
4: ஒரு அன்பான ஒரு தலைவன், ஒரு அருமையான ஒரு தலைவி, நல்ல இரண்டு மூணு குழந்தைகள், பாசமான ரெண்டு பேரம்பேத்திகள், அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும்.
3: அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருக்கணும்.
4: ஆமாங்க, கண்டிப்பா
3: குடும்பம்.
4: ஆமாக்கா.
3: ஏன்னா என்னங்க, இதுக்கு முன்னாடி வந்து எங்க பசங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு அவங்களுக்கான பாடல் கொடுத்தீங்கல்ல, அதை கேட்ட உடனே நான் வந்துட்டேன் பாத்தீங்களா, அவங்களோட பேசுறதுக்காக அப்படின்னு அந்த பசங்களுடைய பெற்றோர் வந்திருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடுவோம்.
4: கண்டிப்பாக்கா.
3: வணக்கங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க?
4: சென்னையில
3: இருந்து, திருநாவுக்கரசு. சரிங்க. இப்ப கொடைக்கானல் இப்ப எப்படி இருக்கு?
4: நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு.
3: நல்லா இருக்கு,
4: கொடைக்கானல் கிளைமேட் நல்லா இருக்கு.
3: சென்னையில
4: பயங்கரமா இருக்கும்.
3: இதை விட பயங்கரம் அங்க இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொடைக்கானல் எப்படி ஒரு பயங்கரமான வெயிலா அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா?
4: கண்டிப்பா.
3: சரிங்கய்யா, கொடைக்கானல்ல என்னென்ன இடங்கள்லாம் சுத்தி பாத்தீங்க?
4: சின்னா பார்த்தோம், அப்புறம் வந்து சிமெண்ட் பிளாக்கா,
3: பசுமை பள்ளத்தாக்கா, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னைக்கு போக மனசு வரல?
4: மனசு வரல, போய் தான் வேலைக்கு
3: போகணும். தொழில் அங்க இருக்கிறதால
4: சரிங்கய்யா.
3: உங்க மனைவியோட பேசிடலாம். வணக்கங்க.
5: வணக்கங்க.
3: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: லட்சுமி.
3: லட்சுமி, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
5: சூப்பரா இருக்குங்க கிளைமேட். அதனால எங்க ஃபேமிலியோட, எங்களுக்கு ரெண்டு பையன், மருமக, பேர பிள்ளைங்களோட நாங்க வந்து என்ஜாய் பண்ணி வந்திருக்கோம்.
3: மாமியாரு மருமக எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரும்போது அது ஒரு தனி சொந்தம். சரிங்க சரிங்க. அது உங்க பசங்க பேசின உடனே கேட்டுட்டு எப்படி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? சரிங்க, இது என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கொடைக்கானல்ல?
5: சாக்லேட்டு, அந்த மாதிரி நாங்க இல்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்.
3: ஆசைப்படுறீங்க, அந்த ஆசை நிறைவேறட்டும். பிடிச்சதெல்லாம் வாங்குங்க. தம்பி கூடயும் ரொம்ப நேரமா பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காரு, அவரோட பேசிருங்க.
5: வணக்கம்பா.
4: சென்னை வெயிலுக்கும் கொடைக்கானல் வெயிலுக்கும்
5: சூப்பரா இருக்குப்பா. அங்க இருக்க வெயிலுக்கு இது ஏதோ ஒரு நாட்டுல இருக்க மாதிரி, இது வித்தியாசமா உண்மையாவே.
4: அதான் கொடைக்கானல் இருக்கு, அதுக்காக தான் பொருட்படுத்தாங்க. நீங்களும் இங்க வந்திருக்கீங்க அக்கா. இப்ப பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது வெயிலுச்சு, மேகம் வந்துச்சு, மறுபடியும் வெயில் அடிக்குது, வருது இப்ப மேகம் வருது. இத பத்தி
5: இது அதாவது ஊட்டி கொடைக்கானல்ன்ற மாதிரி, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கு.
3: என்ன எங்களை சொல்ல மாட்டீங்க?
6: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
6: வழங்கிய லேக் எஃப்எம் இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
8: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
9: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.

கிளைமேட் நல்லா இருக்கு.

0: ஈவினிங்ல மழை பெய்யுது, நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு.
0: சென்னையில வெயில் அடிக்கும். நேத்து வந்தோம், நேத்து காலையில
1: வந்தீங்களா? சரி, வந்த உடனே என்ன இடங்கள்லாம் பாத்தீங்க?
0: போட் ஹவுஸ் எல்லாமே பார்த்தோம்.
1: வந்தோடனே போட்டு போனீங்க? சரிங்க, இப்ப இன்னைக்கு வந்துட்டு பார்க்க பாத்துட்டு அடுத்து
0: அப்படியே மேயர் பாயிண்ட், தூண் பார்த்து, இல்ல ரக்ஷலா போறோம்,
1: எல்லாத்தையும் பாக்கணும். சரிங்க, சரிங்க. அதாவது இப்ப கொடைக்கானல் வந்து எல்லாருடைய மனசுக்கும் போகக்கூடிய இடமா தான் தோணும். இந்த இடத்துக்கு போவாங்க, அங்க போனாங்க நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணலாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
0: வந்திருக்கோம், வந்திருக்கோம்.
1: எப்ப எத்தனை முறை வந்திருக்கீங்க?
0: வந்திருக்கோம், ஒரு மூணு முறை வந்திருக்கோம்.
1: மூணு முறை வந்திருக்கீங்க. சரி, என்ன சாமியா சொல்லிட்டு உங்களை தனியா விட்டு அவங்க எல்லாம் பிரிஞ்சு
0: போயிட்டாங்க?
1: அந்த அளவுக்கு வெக்கமா?
0: இல்ல, ஆமா
1: இல்லையா? ஆமாவா?
0: இல்ல, பேச மாட்டாங்க.
1: சரிங்க, உங்க உங்க பையனா? உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் சொல்லுங்க. ஐயோ, அப்பா பிள்ளையா? ரொம்ப வெக்கப்படுறீங்க.
0: நான் வணக்கம் சொல்லுங்க. வந்திருக்கீங்க, கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப திடீர்னு வெயில், திடீர்னு மழை பெய்யும், ஆனா திடீர்னு வெயில் அடிக்குது. நல்லா செஞ்சீங்க. சரிங்கண்ணா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கு, பல வாட்டம் வந்தாலும் திரும்ப திரும்ப. ஆமா, கிளைமேட்டுக்காக. கிளைமேட்டுக்காக. சரிங்கண்ணா, உங்களுக்கு விருப்பம்னா?
2: விருப்பமான இடம் பாத்தீங்கன்னா எனக்கு பூம்பாறை தாங்க.
0: பூம்பாறை தான். இன்னைக்கு பல பேர் பூம்பாறையவே சொல்றாங்க. வெளியே சொல்லுவீங்களா? நாலு பேருக்கு சொல்லுவீங்களா?
2: சொல்லுங்க.
0: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்ப கொடைக்கானல்னா ஒரு மெமரபுளா ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா எதனா வாங்கிட்டு போறீங்க?
2: உங்களுக்கு இருந்து நம்ம வாங்கிட்டு போறதுக்கு நிறைய இருக்கு. சாக்லேட் வாங்கலாம், எங்க பசங்களுக்கு இந்த யூடிஸ் எல்லாமே ரேட் கம்மியா இருக்கு, வாங்கலாம்.
0: சரிங்கண்ணா, கொடைக்கானல் பத்தி நல்லாவே சொல்லுவீங்க. சரிங்கண்ணா, அடுத்து இப்ப பிளான் பண்ணிருக்கீங்க? குடும்ப
2: மூணு நாள், இன்னும் நாளைக்கு கிளம்புறேன்.
0: இந்த அனுபவம் எப்படி இருக்கு? குடும்பத்தோட, ஒரு கூட்டு குடும்பமா குழந்தைகளோட வர்றது
2: ஜாலியா இருக்கு.
1: நன்றிங்க, உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையே 100.5.

பாட்டுங்களா?

அதாவது நீங்க உங்க மனைவிக்கு

0: மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, இது நிஜமா நிஜம் இல்லையா, நிலவுக்கு தெரியலையா அப்படின்னு நமக்குள்ளதான் நிறைய கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடைக்கானல் பார்க் ஃபுல்லா பூக்கள் கூட்டத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு.
6: ஆமாங்கா, ஆமாங்கா.
5: அந்த அளவுக்கு நீ நானும் முட்டி மோடி உள்ள வராங்க, எல்லாருமே எல்லா இடங்களையும் மகிழ்ச்சியா சுத்தி பாக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ரோட்லயும் அந்த மாதிரி போக முடியாது இல்லையா. சாலை விதிகளை வந்து கரெக்டா கடைபிடிச்சாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே நல்லா பாதுகாப்போடு அவங்க ஊருக்கு போற மாதிரி இருக்கும் இல்லையா.
6: ஆமாங்கா, கண்டிப்பா. எல்லா குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க, குடும்பமா வராங்க, எல்லா சாலை விதிகளை மதித்து பொறுமையா வாங்க ரோடுகள்ல. எல்லா கொடைக்கானல சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பொறுமையா அவசரப்படாம ஒருத்தர் ஒருத்தர் முன்னணும் நினைக்காம சாலை விதிகளை மதித்து எல்லாரையும் சுத்தி பாருங்க, சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்க.
5: அந்த மகிழ்ச்சி குழந்தைகளையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க, உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளுக்காக கூடிய பண்பலையில ஒரு பாடல் தந்துடலாமா?
6: கண்டிப்பாக தந்துடலாம்.

0: எஸ்ஐபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது எஸ்ஐபால்.
2: முகத்தில் பருவா எஸ்ஐபால், சரியா திரங்கோ எஸ்ஐபால், சேர்த்து புண்ணா எஸ்ஐபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது எஸ்ஐபால்.
2: முகத்தில் பருவா எஸ்ஐபால், சரியா திரங்கோ எஸ்ஐபால,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது எஸ்ஐபால்.

நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. லேக் எஃப்எம் இன்னைக்கு வந்து கொடைக்கானல் பிரைன் பார்க்ல இருந்து வரம் வந்தது. இப்ப நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய சுற்றுலா பயணிகளை சந்திச்சோம். அந்த சந்திச்ச மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
1: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: நளினமான நண்பர்கள் வணக்கம் நேர்களே. பரபரப்பான நண்பர்கள் வேளை, குளிர்ச்சியான பானங்களை கொண்டாடிடும் வேளை, நிழலின் அருமை புரிந்திடும் வேளை, பசிக்கு புசிக்க அணியமாகிடும் இந்த அழகான வேளையில் எதிர்பார்ப்ப இன்ப அதிர்ச்சி கொடுத்து பன்மலையின் பாச உறவுகளின் இல்லம் தேடி செல்லும் நேரமாக இது. இல்லம் தேடி வரும் பன்மலை. தாராபுரம் வீசன் சூரியன்றான் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: இனிய தேர்வு.

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஜெகதீசன்டா பேசுறீங்களா? கம்பத்து பள்ளத்தாக்குல இருந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்களா? ஏஎன் கம்பெனிங்க, அந்த கம்பெனியோட ஓனர் பேசுறீங்க.
1: ஏஎன் கம்பெனியா?
0: ஆமா.
1: எங்க யாருன்னே தெரியல, என்னன்னு சொல்றீங்க புரிய மாட்டேங்குது.
0: எங்க தமிழ்லதான் பேசுறேன், புரியலன்றீங்க.
1: என்ன
0: மாங்காய் இருக்கு உங்கள்ட்ட? ஒரு அஞ்சு பெட்டி அனுப்பி விடுறீங்களா?
1: நீங்க
0: உங்களுக்கு வந்து போன்ல தெரியும் நான் யாருன்னு. அதான் ஏஎன் கம்பெனியோட ஓனர்னு சொல்லட்டும்ல?
1: எங்களுக்கும்
0: வேலை இருக்குங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு பேசிட்டு இருக்கோம். என்னங்க, ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியலையே.
2: ஹலோ, யாருங்க நீங்க?
0: ஹலோ, நீங்க யாருங்க?
2: நீங்க தானே போன் பண்ணீங்க.
0: இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன அடுத்தவங்கள்ட்ட குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவர் ஜெகதீசன்.
2: மட்டும் ஒண்ணு அவர் குடுக்கல, அவர் பொண்டாடிட்டு தான் குடுக்கறாரு.
0: சரிங்க, உங்க பேரை சொல்லுங்க.
2: கொடைக்கானல்
0: பண்பலையில இருந்து பேசுறோங்கம்மா.
2: கம்போன்றீங்க, கொடைக்கானல்ன்றீங்க, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க?
0: கோடை எஃப்எம்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் சரிங்களா? ஜெகதீசன் ஐயா வந்து இல்லம் தேடி வரும் பண்பலைக்கு எழுதி அனுப்பி இருந்தாரு, சரி பேசலாமே அப்படின்னு நினைச்சு பேசினா இவ்வளவு கோவப்படுறீங்களே. இவ்வளவு கோவம் ஆகாதுங்க. ஆனா டக்குன்னு அங்க குடுத்துட்டு போயிட்டீங்க மேடத்துட்ட, அவங்க பாட்டுல நீங்க யாருங்க? ஏன் வீட்டுக்கார்ட்ட பேசன்றாங்க?

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 சரிங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: நான் பெரிய மேடம், ஜெகதீஷ் பேரு, ஒய்ஃப் பேரு காயத்ரி, மகன் பேரு பிரதீஷ்.
0: சரிங்க,
1: மக பேரு பிரியந்தாசிரி. இந்த ஒய்ஃப் பேசுறேன் மேடம்.
0: காயத்ரி எடுத்துட்டு கொடுங்க.
2: ஹலோ,
0: கோவம் குறைஞ்சிருச்சாமா?
2: இல்ல, நீங்க மாத்தி மாத்தி பேசணும் சொல்லிட்டேன், சாரி மேம் சொல்லுங்க.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருந்தா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையாங்க? ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினதுக்கு. என்ன பாடல் கேட்கலாம்? நல்ல விரும்பி ரேடியோ கேட்பீங்க, ரேடியோல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நன்றிங்க.
0: சரிங்க, தேங்க்யூ.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodaifm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

கெட்டதும் திம் தான் கெட்டதும் திம்.

0: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கொடிப்பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடிகள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஹலோ
3: சார்,
2: சார் நம்ம கீபோர்ட் கிளாஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்?
3: ஆமா மேம், எடுக்கிறேன்.
2: ஓகே சார், இப்போ சம்மர் கிளாஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா சார்?
3: இல்ல, சம்மர் கிளாஸ் போடல, இதுல நடக்கு ஸ்கூல்ல.
2: அப்படிங்களா? இப்ப நீங்க தனியா ஏதோ எடுத்துட்டு இருக்கீங்களா சார்?
3: தனியா பிரைட எடுத்துட்டு இருக்கேன் சென்டர்ல, பட் சம்மர் கிளாஸ் மாதிரி போடணும் நானு.
2: ஓ அப்படிங்களா சார்? இப்போ
3: ஆமா, ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்
2: கிளாஸ், ரெகுலர் கிளாஸ் அது. ஆக்சுவலா ஓகே சார்,
3: சர்டிபிக் கோர்ஸ் அது. அது வந்து அதனால ப்ராப்பரா அந்த டைம் இதுல இருந்து ஆரம்பிக்க ஷெட்யூல் ஜூன்ல இருந்து, லண்டன் ட்ரினிட்டி காலேஜோட சர்டிபிகேட் கோர்ஸ்.
2: ஓகே ஓகே சார்.
3: பெரியவங்க வந்து அது வர்றாங்க, நம்ம 70 ஏஜ் வரையும் பழகிட்டு இருக்காங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தைகளுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்டிங், ஏன்னா அது பிரஸ் பண்ண அந்த ஃபிங்கரிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இதா
2: இருக்கும்,
3: அதனால தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
2: ஓகே சார். இப்போ பேசிக்ல இருந்து லெவல்ஸ் இருக்காங்க சார், எப்படிங்க சார்?
3: லெவல்ஸ் 8th கிரேட் இருக்கு.
2: ஓகே சார்.
3: அது சர்டிபிகேட் கோர்ஸ்னா?
2: ஓகே ஓகே சார்.
3: மத்தபடி நார்மலா உங்களுக்கு இப்ப சம்திங் எனக்கு பாட்டு பாழகணும் இந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் சொல்லி கொடுப்பேன்.
2: ஓகே ஓகே.
3: வெஸ்டர்ன் நோட்ஸ் இல்லாம ஏபிசிடி மெத்தட்ல அது ஸ்டார்ட்அப் பழகிடலாம்.
2: ஓகே சார்.
3: 2 months பாட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுனா ப்ராப்பரா லண்டன் ட்ரினிட்டி காலேஜோட கோர்ஸ் வந்து, அது ப்ராப்பர் கோர்ஸ், அது இந்த வெஸ்டர்ன் மெத்தட் வரும், அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வரும்ல, இந்த லைன்ஸ்ல அந்த மாதிரி, அந்த கோர்ஸ்.
2: அப்ப நோட்ஸோட சொல்லி கொடுத்துருவீங்க எல்லாமே, அது எக்ஸாம் வரதுனால நோட்ஸோட எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இது ரிட்டன் பிராக்டிகல் ரெண்டு எக்ஸாம் இருக்குமா எப்படி சார்?
3: ஆமா, ரிட்டன் பிராக்டிகல் ரெண்டு இருக்கும் மேம்.
2: ஓகே சார்.
3: உங்களுக்கு எது சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல போயிடலாம். சில பேர் இப்ப ப்ரொஃபஷனலா பண்றவங்க ரிட்டனும் பழகிடுவாங்க.
2: ஓகே சார்.
3: தியரிட்டிக்கலாவும் இருக்கும், பிராக்டிக்கலாவும் இருக்கும்.
2: நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம் சார்.
3: ஓகே ஓகே, நைஸ்.
2: பேர் சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படினு சொல்லுங்க.
3: தெனில, நான் என் பேர் ஜாஃபர் மேம். வீட்ல வைஃப் பிள்ளைங்கலாம் இருக்காங்க.
2: அம்மா பேர் சொல்லுங்க.
3: அவர் ஃபாத்திமா. பசங்க பேர் வந்து ஜம்ஷீத், ஜுல்ஃபிகர்.
2: நீங்க ரொம்ப வருஷமா மியூசிக்கோட இணைஞ்சே இருக்கீங்க. இசை வந்து ஒரு மிகப்பெரிய மாமருந்துன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவு பெரிய உடஞ்ச இதயத்தையும் அதால தேத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவ்வளோ இசையோடயே நீங்க பயணம் செய்யக்கூடிய உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு
2: எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டா நான் என் மனசு அப்படியே லேஸ் ஆயிருங்க அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க?
3: கண்ணன் வந்து பாடுகிறான் சாங் பிடிக்கும்.
2: அப்படியே உங்க குரல்ல பாடுங்களே.
3: வாய்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு.
2: அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீங்க பாடினா நாங்க கேட்போம்.
3: கண்ணன் வந்து பாடுகிறான் காலம் எல்லாம், கண்ணில் என்ன

0: ரொம்ப அழகா பாடுனீங்க.
1: தேங்க் யூ.
0: உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் திஸ். தேங்க் யூ மேம்.
0: தேங்க் யூ சார்.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு
3: கொடிப்பண்பிள்ளை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: தேங்க்யூ.

0: மேலே கண்ணன் வந்து பாடுகிறான் காலம் எல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான்.
1: கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு சார், ரொம்ப.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில்

0: நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
1: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்கள் வாக்கி டாக்கி பேசுகிறேன். வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு எப்படி பார்க்குறோன்னா, இந்த ஏஐ குரல் மூலமாக நம்மளோட தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குரல்களை வந்து குளோனிங் செஞ்சு ஆள் மாறாட்ட மோசடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வாய்ஸ் குளோனிங் செஞ்சு எப்படி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மோசடியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பகமான குடும்ப உறுப்பினர்கள் குரலை வந்து ஏஐ மூலம் பிரதிபலிச்சு ஒரு அவசரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாத்திக்கிட்டேன், அதனால எனக்கு இமிடியேட்டா பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து துண்டிச்சிடுறாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பரோ இல்ல கூகுள் பேவோ மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சரி, எதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த கூகுள் பே நம்பருக்கோ அக்கௌண்ட்டுக்கோ வந்து பணம் செலுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்ததே வந்து ஃபேக் கால் அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கலாம்னா, அந்த அவசரமா பணம் கேட்டு வந்தது வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தானா அப்படிங்கறத வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது மொபைல் நம்பர்ஸோ இல்ல அவங்க பக்கத்துல இருக்கவங்க வேற யாராவது நம்பர் இருந்துச்சுன்னா அதுல கால் பண்ணி இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு, இல்ல அவங்க பக்கத்துலதான் அப்படிங்கிற பட்சத்துல நேர்ல போய் பார்த்துட்டு கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்றத என்ஷூர் பண்ணலாம். சோ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு நிறைய மோசடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்த குரல் குளோனிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்றதும் வந்து ஒரு ஸ்கேமா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையன் வந்து வெளியூர்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனோட வாய்ஸ்ல இருந்து வந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது, அப்பா நான் வந்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னோட வாகனத்துல வந்து தடை செய்ய போட்ட போதைப் பொருள் இருக்கிறதா சொல்றாங்க, அதுக்காக நான் இப்ப வந்து பணம் கட்டணும், அப்படி இல்லைன்னா என்னை வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க, உடனே 2 லட்சம் இந்த என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, உங்க பையனோட போன் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணுங்கும் போது சரின்ட்டு அவர் உங்க பையனுக்கு கால் பண்ணி செக் பண்றாரு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடக்கல அப்படிங்கறது வந்து தெரிய வருது. அதனால அவர் டைமுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்தனால அவர் வந்து அவரோட 2 லட்சம் ஏமாற்றப்படுறதுல இருந்து வந்து தவிர்த்துட்டாரு. இதே வந்து இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருநெல்வேலியில வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்களோட பையன் வந்து வெளியூர்ல படிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பையன் வந்து வீடியோ கால்ல வந்துட்டு வந்து என்ன வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, இமிடியட்டா எனக்கு பணம் அனுப்புங்க, அந்த மாதிரி போதைப் பொருள் கேஸ்ல புடிச்சிட்டாங்க, நீங்க அனுப்பலன்னா என்னை வந்து விடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்க பையன் எல்லாம் பேசுற மாதிரி வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. உங்க டக்குன்னு வந்து என்னன்னு புரியாம 6 லாக்ஸ் அமிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ கால் வந்து பேசுறதோ, வாய்ஸ் குளோனிங்ல பண்றதோ, இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்றது. அதனால இதெல்லாம் நம்பி வந்து நம்ம பணத்தை வந்து ஏமாற வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கே நிறைய இன்சிடென்ட் நடந்தது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதனால நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். மெயினா படிச்சவங்களே வந்து நிறைய இன்சிடென்ட்ல வந்து இந்த சைபர் கிரைமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது லா என்போர்ஸ்மெண்ட் அணுகி நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு பணம் அனுப்புறதோ எல்லாமே செய்யலாம். நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பணத்தால மட்டுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். அதனால வந்து ப்ராப்பரான முறைகளை வந்து கையாளணும்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால்ஸ் வருது, இந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டனிங் வருக்கு அப்படின்னாக்கா சைபர் கிரைம் ரிலேட்டட் 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. cybercrime.gov.in வெப்சைட்லயே நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அது மாதிரி லோக்கல் போலீஸோ, எஸ்பி ஆஃபீஸோ, கமிஷனர் ஆஃபீஸ்லயோ சைபர் கிரைம் விங் இருக்கு, அங்கேயும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ எச்சரிக்கையாக இருப்போம். பணம் கையாளும் போதும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வருது அப்படின்னா அது ஒன்றுக்கு 2 தடவை உறுதிப்படுத்திட்டு நம்ம பணம் அனுப்புறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி கோடேஃப்.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்
2: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க

0: சேவைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
5: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
3: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
7: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற

0: 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 22ஆம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 பேர் போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா 1 மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும், எமது செய்தியாளர்களுடன் விவாதி

0: வைக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பாட்டு போடுங்க ஜி.
3: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
4: 100.5
3: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே

0: மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்றீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: அப்படி பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஏதோ ஒரு நினைவுகளையும் கனவுகளையும் இசையால் நிரப்ப கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேச நெஞ்சங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது முதல் பாடல். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை ரோடு ஆண்டாள் கோவில் கிழக்கு பகுதி அங்கிருந்து சாசினி அயன் முருகன் இவர்களுக்காக. 1968 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் சாணக்கியா, எம் எஸ் விஸ்வநாதனின் தொள்ளும் இசையில் கண்ணதாசரின் கவி வரிகளில் விருந்தாகும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. துடிக்கும் இதயங்களுக்காக தூது செல்ல வருகிறது பாடல் 1:03 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: எங்க ஃபேமிலி DSP ஃபேமிலி, கொண்டாடும் DSP, என்றென்றும் DSP.
8: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்,
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட்

சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், நாகவள்ளி நிலானி. திரையிசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசையில் மருதகாசியின் வரிகளில் முத்தின் வெண்மையன மிளரும் குரல்கள். சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி. எஸ் ராகவன் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1961. மனதை கொத்தாக அள்ளி சென்று தாளாட்ட வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: கொடை பண்பலை நூறுபுளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. குன்னத்தூர் கருப்பு

பாளையம் வேல்மணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரமேஷ், ரித்து இவர்களுக்காக. சௌந்தரராஜன், பி சுஷீலாவின் சர்க்கரை என இனிக்கும் குரல்களில், மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வைர வரிகளில் படம் வெளிவந்த ஆண்டு 1966, இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. மடலில் எழுதிய பாடல் மடியை தேடி வந்து விழுகிறது. 1:16 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டார சில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
4: கொடி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடிகள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.

23 நிமிடத்தில் கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஓடைக்காட்டு ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி. 1963 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எம் ஏ திருமுகம் கண்ணதாசரின் கவி வரிகளில் கே வி மகாதேவனின் மயக்கும் இசையில் மனதை தொடும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. கேட்டுவிட கேட்டுவிட மயங்கும் பாடல் மனதை வருட வருகிறது நெஞ்சில் நிறைந்தவையில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. நாமக்கல் வெண்ணந்தூர் சிங்காரம் இவருக்காக. ஆர் சுதர்சனம் இசையில் கே சங்கர் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1965. பாலியின் தத்துவ வரிகளில் குரல் வலிமை டி எம் சௌந்தரராஜன். உண்மையை உரக்கச் சொல்ல ஒலிக்கிறது பாடல் 1:27.

0: சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களுக்காக. எம் ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1973 மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வசந்த வரிகளில் நிலவின உலவும் குரல் டி எம் சௌந்தரராஜன். தேன் சுவையை குழைத்து கொடுக்க வருகிறது பாடல் 1:32.

0: அதோ அங்க பார்,
1: நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
0: இமரா, நீங்க ரெண்டு பேரும் தப்பியோட பாத்தீங்க, ஜாக்கிரதை.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். தரம், தனித்துவம், தனி கவனம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு உலக செவிலியர் தினம். நாங்கள் வந்துட்டு நல்லா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரவுண்ட்ஸ் எடுப்போம், ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயங்களை கேரி அவுட் பண்ணி மக்களை வந்துட்டு கவனிக்கிறது எல்லாமே செவிலியர்கள் தான். செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேனாவுக்கும் பேஷண்ட்டினுடைய ரத்தத்துக்கும் அவங்க தான் பிரிட்ஜ். நாங்கள் ஒரு செவிலியர் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவிலியர் வந்து ஒரு வார்த்தை கடினமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்டுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது நமக்கெல்லாம் கோபம் வரும். ஆஸ் அ டாக்டர் நான்லாம் சில டைம் கோவப்படுவேன், ஆனால் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட மாட்டாங்க, கோவப்படக்கூடாது. ஏன்னா எவ்வளோதான் விஷயம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு சிரிப்புடன் அந்த பேஷண்ட்டை போய் பார்த்தா தான் அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ட்ரீட்மெண்ட் மேலே. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா சமீப காலத்தில் நர்சஸ் அதாவது செவிலியர்களுடைய குவாலிட்டி வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது, பெட்டராகிட்டே போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த வேலைகளை விட இன்றைக்கி அவங்கள வந்துட்டு நாங்கள் கொடுக்குற வேலை ப்ளஸ் அவங்க வந்து செயல்படுற முறை எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. சில நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சிடறாங்க. சில டைம் நாங்கள் போக முடியாத இடங்களில், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வார்டில் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு வார்டில் இருக்காங்க ரூமில், திடீர்னு அவங்களுக்கு இருதயம் வந்துட்டு நின்றுச்சு, நான் வந்துட்டு இன்னொரு ஆப்ரேஷனில் மாட்டிகிட்ருக்கேன், என்னால் அங்கே போக முடியல. ஆனால் நான் சொல்ல சொல்ல அவங்க என்ன நான் சொல்லணும் அதை கடைபிடிச்சி அதை செஞ்சு பேஷண்ட் வந்து வெளியில் கொண்டாந்துட்டாங்க. ஸோ செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் கிடையாது. என்னோட ஒரே வேண்டுகோள், நர்சஸ் எல்லாருமே பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே மாதிரி மருத்துவத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

பஞ்சு இயக்கத்தில் 1972 வெளிவந்த இப்படத்திற்கு இசை அமைப்பு இசை இரட்டையர்கள் சங்கர் கணேஷ், வாலியின் வரிகளில் மெல்லச் சிரித்து இதழ் விரித்து பாடும் குரல்கள் எஸ் ஜானகி, டி எம் சௌந்தரராஜன். ஆயுள் வரை ஆனந்தம் தொடர பண்பலை தருகிறது பாடலை நெஞ்சில் நிறைந்தவையில்.

இனி இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. நிகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், கவிதா, வேணி, குப்புசாமி, சந்தோஷ், கீர்த்தனா, நாகராணி இவர்களுக்காக. கிருஷ்ணன்

இரைச்சல் நிறைந்தவையில் இனி எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். அறந்தாங்கி, தாய் மீனா, கருப்பையா, பூமதி, கதிர், தர்ஷித், அமுதன், இனியன். வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் மல்லிசை வேந்தன், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தங்கம் என ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1970. எண்ணச்சிறகில் முத்துக்களை தூவ வருகிறது பாடல் 1 மணி 45 நிமிடத்தில்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், இளவரசி, மணி, சித்ரலேகா, சுகந்தி. 1968 பி ஆர் பந்தலு இயக்கத்தில் வெளிவந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசரின் கவி வரிகளில் துள்ளி தவழும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. கண்ணில் மறைந்த கனவுகள், காற்றலைகளில் வராதோ என காத்திருக்கும் இதயங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து.

புதுமையான அனுபவங்களை இசையோடு புகுத்தி கொண்டிருக்கிறது கூடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், தமிழ்மணி இவர்களுக்காக. 1964 பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு காவிய இசை ஆர் சுதர்சனும் ராதா மாணிக்கத்தின் காதல் வரிகளில் இனிக்கும் இனிய குரல்கள் எஸ் ஜானகி, டி எம் சுந்தரராஜன். முதன் முதலாக நினைத்ததை நினைக்க தருகிறது பாடல் 1:55 கோடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

மனதின் எண்ண ஓட்டங்களை எண்ணிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சு நிறைந்தவர். நெஞ்சம் நிறைக்கும் கானங்களை தந்து மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பொருட்களும் வந்திருக்கலாம் என்று தொடர்ந்து கூறினாள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்றான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே, அது யாருடைய கப்பலோ என்னமோ. ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலைமையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்துப் போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கொன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது, அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாகிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா? அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா பூங்குழலி? மேலும் இங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் ஜுரவேகத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாமக்கா, நாகைப்பட்டினத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அழைக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் நான் மறுதளித்தேன். நீ எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யமாலும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம். அக்கா அக்கா, கேளக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் உலகாங்கிதம் அடைந்தது. வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் வந்தது. மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து ஜுரப்பிராந்தி உலகத்துக்கு போய்விட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனத்தில் எண்ண அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாயிருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போற்றுக்கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள். யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான்.
1: நன்றாக தெரியவில்லை, ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு இரண்டாம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்குப் போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள்.
0: பெண்ணே, உன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்கிறது? உனக்கு ஏதேனும் இந்த சமயம் நேர்ந்துவிட்டால் எங்கள் கதி அதோகதிதான் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயா, என் உயிரை பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இன்றைக்குத்தான் கவலை பிறந்திருக்கிறது.
0: இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்லச் சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி

0: துடுப்பு வலித்தாள். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. கரைபோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின. வானத்திலிருந்து விண்மீன்கள் எட்டி பார்த்தன. வந்தியத்தேவனைப் போலவே நட்சத்திரங்களும் மிகுந்த கவலையுடன் அந்த படகின் போக்கை கவனித்ததாகத் தோன்றியது. நீரில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள், கரையிலிருந்த மரங்கள் காற்றில் ஆடியபோது அவற்றின் நிழலும் ஆடியபடியால் அடிக்கடி சலனமடைந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தின் சஞ்சலத்தை அவை சரியாகவே பிரதிபலித்தன. ஒரு யுகம் போல தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது. அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முட்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து கொண்டிருந்தாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்து கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டி கொண்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராயிருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார். நீயா பூங்குழலி? வேறு யாரோ ஒன்று நினைச்சேன். கோடிக்கரை முழுதும் தான் ஒரே அமக்களப்படுதே. எங்கம்மா உன்னை கொஞ்ச நாளாக காணுமே, இவ்வளவு தடபுடல்லையும் உன்னை பற்றின தகவல் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் கூட யோசிச்சேன் என்றார்.
1: வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்களமாக இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள்.
2: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகலையோ?
1: வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமாக இருக்கவே திரும்பிவிட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்?
2: பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறாரு, அவருடைய இளையராணி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனா அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியோடு வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பூங்குழலி?
1: அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே.
2: அந்த பாவியோட கப்பலில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில் சுழற்காற்று அடிச்சுதான் யாரையோ காப்பாத்துறதுக்காக இளவரசர் கடல்ல குதிச்சுட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில வந்து ஒதுங்குவாரோன்னு பார்க்கறதுக்காகத்தான் பழுவேட்டரையரோட ஆட்கள் கோடிக்கரை எல்லா இடத்துலையும் அலையிறாங்க. ஏன், அவரோட இளையராணி கூட அலையிறாளே. சற்று முன்னால இங்க கூட அந்த அம்மா வந்திருந்தா. பூங்குழலி, பழுவூர் இளையராணியை பற்றி ஜனங்கள் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் சுத்த தவறுமா. நம்ம இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறித்து அந்த அம்மாள் எப்படி துடி துடிக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா குறுக்கலையா? பழுவூர் இளையராணியுடைய நல்ல குணத்தை பற்றி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்?
2: இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்படணும்னு குழகரை பிரார்த்திச்சு போகிறதுக்காக வந்தாங்களாம். உன்னை போல எல்லாரும் கல் நெஞ்சு படைச்சவங்களாவா இருப்பாங்க? இளவரசரை பற்றி பயங்கரமான செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கலையே.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதியை பொறுத்தவரையில ஆடி 18 தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 3 மாதங்கள்ல பல பரிமாணங்கள்ல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு வரும். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அண்மையில பூங்குழலி, இந்த 3 பேரும் பெருமளவுல முடுக்கத்தை ஏற்படுத்தி கதையோட்டத்தின் விறுவிறுப்புக்கு காரணமாக அமைறாங்க. நேர்களுக்கு நினைவிருக்கும், அனுராதபுரத்து வீதியில நடந்த கொலை முயற்சியை தொடர்ந்து வல்லவரையன் பதற்றம் அடைஞ்சான். அவனை அமைதிப்படுத்தி, இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான்

0: என்ன செய்வேன் இளவரசர் கேட்டார். ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன்னு நாத்தழுதழுக்கச் சொன்னான் வல்லவரையர். அதிகம் பேசாத ஆழ்வார்க்கடியான், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு அவனுடைய பொறுப்பை உணர்த்திட்டான். தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அருள்மொழிவர்மரின் உடல் நிலை இத்தருணத்தில் கவலை அளிப்பதாயிருக்குது. இதனால பூங்குழலியும் செயலிழந்து போயிடுறார். நடுக்கடல்ல இழிதாக்கி கப்பலின் பாய்மரம் தீக்கி எறியான போது கூட கலங்காத வல்லவரையன் பெருங்கவலைக்கு ஆளாயிட்டான். உனக்கு நான் காப்புன்னு உறுதியளிச்ச திருமலையப்பன் வேறொரு முக்கியமான பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கான். ஆமா, புயற்காற்ற பிடிச்சுக்கிட்டு வர்றதை விட கடினமான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சில தொடர்களுக்கான விளக்கங்கள். பாசனத்துக்காகவும் போக்குவரத்துக்காகவும் உருவாக்கப்படுற அகலமான நீர்ப்பாதை கால்வாய். பொதுவாக ஆறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் ஆற்றுக்கால்னு குறிப்பிடப்பட்டது. வயல்களுக்கு நீரை எடுத்துச் செல்ற குறுகலான நீர் வழிப்பாதை வாய்க்கால். அடுத்து புலகாங்கிதம். புலகம் சிலிர்ப்பு, புலகாங்கிதம் மெய்சிலிர்ப்பு. சுரப்பிராந்தி, கடுங்காய்ச்சல் அடிக்கும் போது ஏற்படுற மருட்சி மயக்கம். இரவு இரண்டாம் ஜாமத்திற்குள், 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். இதன்படி ஒரு நாளைக்கு 8 ஜாமம். இரவு இரண்டாம் ஜாமம் 9 மணிக்கு தொடக்கம். எனவே இந்த தொடர் இரவு 9 மணிக்குள் என்பதை குறிக்குது. பூங்குழலிக்கும் குழகர்கோவில் குருக்களுக்கும் இடையில நடந்த உரையாடலை கேட்டோம். பழுவூர் இளையராணி வந்திருக்கிற காரணத்தை சொல்றார். எல்லாரும் ஒன்ன போல கல் நெஞ்சுக்காரங்களா? அருமையான முரண் சுவை.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.

இப்போ நேரம் 2:36 நாம் கோடைப்பண்பலை 100.5 கேட்டுட்டு இருக்கோம். தூல் தமாக்கா தூல். இன்று பிற்பகல் 3 வளம் வர காத்திருக்கிறது. நம் கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: கிரெடிட் தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெளிநாட்டு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
4: கோடை பண்பலை 100.5 இல் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஆகாஷவாணி
1: வானொலிக்கு 90
2: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
3: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உக்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லைங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி, வளப்படுத்தி, செம்மைப்படுத்தி, சிறப்புப்படுத்த

0: இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90ல என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
1: இன்றைய வானொலிக்கு 90ல் தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

0: சென்று தாவும் நதியலை நான் மனந்திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.
1: இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்தி கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது.

0: முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர்.

0: தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க, 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த, எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிறபோது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே வாழ்க. நன்றி வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
2: இதுவரை வானொலி

இசையோடு காற்றலையில் கைகோர்த்து விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: அதிரடியான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது டோல் தமாக்கா தூள். இனி கோடை பண்பலை 100.5 கேட்கலாம் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேர்களிணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

எண்ணங்களை கூர்மையாக்கி, எழுத்துக்களை கோர்வையாக்கி, பாடல்களை தொகுப்பாக்கி, படைப்பாற்றலை வெளிப்படையாக்கி, பண்பலையில் தன் படைப்புகளை நேய உறவுகள் கேட்டுச் சுவைத்திடும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்கள். நம் நேயர் தன்னுடைய படைப்பை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். அன்பான நம் கோடை பண்பலை வானொலிக்கு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நெசவு தொழில் செய்து வருகிறேன். நம் கோடை பண்பலை வானொலி நிகழ்ச்சிகளை சோதனை ஒளிபரப்பு முதல் கேட்டு வருகிறேன். அதில் வரும் எல்லா நிகழ்ச்சிகளையும் ரசித்து கேட்பேன். 3 மணிக்கு ஒளிபரப்பாகும் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக என் மனம் கவர்ந்த 10 பாடல்களை கலகலப்பான காதல் கீதம் என்ற தலைப்பில் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒலிபரப்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் என தொடங்கியிருக்கிறார் நம் நேயர்.

மெய்யான நம் அன்புக்கு உன் பொய்யான கோபம் கூட அழகுதான். என் வருங்கால வாழ்க்கை துணையே, உனக்கு நான் வழித்துணையாய் வருகிறேன். இந்த வாலிப பணத்தை மிஸ் பண்ணாதீங்க என நம் நேயர் குறிப்பிட்டு தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் கடமை.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மதுரை.
7: கோடை பண்பலை

0: 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மதுலேருந்து நம்ம கிட்ட ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கு சார், ஸோ இந்த மாதிரி அது மாதிரி கீழே விழுந்துட்டாரு, ஸோ அவருக்கு நான் சர்ஜரி பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இப்போ நியூரலஜி தள்ளி போடணுமோ அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ சிமிலர் இதே மாதிரி சிம்பிளர் இதே கேஸ் வந்து லாஸ்ட் வீக் இதே மாதிரி வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட் வந்தாங்க, அடிபட்டு தொடையில் எலும்பு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தொடையில் எலும்பு உடஞ்சோடனே அவங்க அட்மிட் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு சர்ஜரிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அனசீஷா கொடுக்கறதுக்கு முன்னாடியே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி லாங் போன் ஃப்ராக்சர்ஸ், அதாவது தொடையெலும்பு இந்த கால் எலும்பு இதெல்லாம் உடையும் போது என்னவுன்னு கேட்டிங்கன்னா, அதில் கொழுப்பு இருக்கும், எலும்பு மஞ்சள் ஒரு கொழுப்பு இருக்கும், அது என்னவுன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே பிளட் வழியாக போய் நேராக போய் ஹார்ட்டில் உட்காந்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம், அதுவே போய் பிரெயினில் உட்காந்ததுன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஏஜ் ஆனவங்களுக்கு, ஹை சுகர் இருக்கவங்களுக்கு, பிபி இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமனாக இந்த இஷ்யூ வரும். பர்டிகுலர் இந்த பேஷண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூரோ ஒரு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்தோம். எம்ஆர்ஐயில் ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் அடைச்சிருந்தது. ஸோ அந்த பகுதி ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நியூரலஜி பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ்வலாக அது வந்து ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அது அவங்க கொடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டோம். போட்டுட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணோம். இதுக்குன்னு லோ மாலிகுலர் வெயிட் அப்பரன்ட் தனியாக இருக்குங்க, அதோட ரத்தம் வந்து உறையாமல் வச்சுக்கிறதுக்காக. அப்போ கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ எதுக்கு மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தம் வந்து தண்ணியாக மாற்றதுக்காக. யூஸ்வலாக நம்ம ரத்தம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை வந்து தண்ணியாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகுனா அது ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஃப்ளோ வந்து நல்லா ஈஸியாக ரத்த குழாய்க்கு வழியாக சின்ன இதாக இருந்தாலும் அடைப்பாக இருந்தாலும் அதுக்கு தாண்டி போயிடும் அந்த இதில். அதுக்கோசரம் அதை தண்ணியாக மாற்றி வச்சிருப்போம். அந்த தண்ணியாக மாற்றி வச்சிருக்கிறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே சர்ஜரி பண்ண முடியாது. இந்த கார்டியக் பேஷண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்க குளோபிலெட்டு ஆஸ்பிரின் இந்த மாதிரிலாம் ஒரு மாத்திரை எடுப்பாங்க. அந்த மாத்திரை எடுக்கிறத வந்து யூஸ்வலாக நிறுத்த சொல்லுவோம், 5 நாள் நிறுத்த சொல்லுவோம். ஏன் 5 நாள் நிறுத்த சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, அதோட ஆஃப் லைஃப், ஒரு மாத்திரையோட ரியாக்ஷன் டைம்னு ஒரு விஷயம் இருக்குது, உடம்புக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்குங்கிறது. ஸோ அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எஃபெக்ட் ஃபுல்லாக போகிறதுக்கு 5 நாள் ஆகும். ஸோ 5 நாள் கழிச்சு தான் எலக்டிவ் சர்ஜரிஸ் பண்ணுவோம். இதுவே எமர்ஜென்சி சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுவோம். ஸோ பர்டிகுலர் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோ மாலிகுலர் வெயிட் அப்பரன் சொல்லி போடுவோம். அந்த லோ மாலிகுலர் வெயிட் அப்பரனில் 24 ஹவர்ஸில் அது வந்து உடம்புலேருந்து போயிடும். ஸோ நம்ம உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ 5 நாள் கழிச்சு அந்த அப்பரன்லாம் கொடுத்ததுக்கப்புறம், லோ மாலிகுலர் வெயிட் அப்பரன் கொடுத்ததுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சர்ஜரி பண்ணிட்டோம். திரும்பவும் ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப அந்த இன்ஜெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு தள்ளி போட முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக இந்த பேஷன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்க பேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸசைஸ் ஃபிசியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிசியோவில் தான் ரெக்கவரியே கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ரோக் பேஷன்ஸ். ஸோ ஃபிசியோ நம்ம எலும்பு கூடாமல் ஃபிசியோவும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்னென்னா, சர்ஜரி பண்ணிட்டோன்னா அது ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ ஃபிசியோ பண்ணுறதுக்கு, அவங்கள சேரில் உட்கார வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளால் முடியும். ஸோ இதெல்லாம் சிங்கிள் அட்மிஷனில் டெஃபரெண்ட்டாக பண்ணிக்கலாம். அவங்க டவுட் கரெக்ட் தான். நியூரல் சொன்ன மாதிரி உடனே சர்ஜரி பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு, மேபி அவங்க சொல்கிற டைம், அவங்களுக்கு பர்டிகுலர் அந்த பேஷண்ட்க்கு என்ன டைம்ங்கிறது நியூரலஜிக்கு தெரியும். அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் தள்ளி போட்டுட்டு உடனே உங்கள் ஆர்த்தோடர் கன்சல்ட் பண்ணி டெஃபரெண்ட்டாக சர்ஜரி பண்ணிக்கலாம்.
5: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
4: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கலகலப்பான காதல் கீதம் என்ற தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடலானது நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து. காலத்தின் சூழ்நிலையால் பிரிந்த உறவு மீண்டும் தன்னிடம் வந்து சேர்ந்தால் எல்லையில்லாத மகிழ்ச்சி இந்த நாயகனுக்கு. உண்மை அன்புக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லைதானே?

0: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள் இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
1: மேலும் விவரங்களுக்கு தொல்குடி.in.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4396014.

0: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கூடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து முழங்கும் DSP உள்ளாடிகள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், MNTRY TMT கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.
4: இசைக்காற்றில் இன்பமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு

மண்ணை கட்டிப்பார், பொன்னை போட்டுப்பார் என்பார்கள். பொன்னகையால் அலங்காரம் செய்த அத்தை மகளை பார்த்து மாமன் பாடும் கிண்டலான பாடல் இது என குறிப்பிட்டு பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து நம் நேயர் இப்பாடலை தேர்வு செய்திருக்கிறார்.

கலகலப்பான காதல் கீதம் எனும் தொகுப்பில் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் நல்ல குணசாலியான பெண் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் அதைவிட மகிழ்ச்சி வேறேதும் இருக்க முடியாதல்லவா என குறிப்பிட்டு இப்பாடலை தேர்வு செய்திருக்கிறார் நம் நேயர்.

மூன்று மணி 31 மணி துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு நெஞ்சம் மரவா பாடலை தரவா தரவா என கேட்டு தரும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இந்த பாடலை கேட்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் அவா. ஆனால் இப்போது இந்த பாடலை உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கேட்க விரும்புகிறேன் என சொல்லி முதலாளி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறார்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக

0: செந்தமிழ்.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மணி 37 மணி துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியானது தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கலகலப்பான காதல் கீதம் என்ற கருப்பொருளோடு நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடலுக்கான விளக்கமாக இப்படி கொடுத்திருக்கிறார். கடலோரம் காற்று வாங்க போன நாயகன் இதயத்தில் காதல் கவிதையோடு திரும்பி வந்திருக்கிறார். நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை என்ற கவிஞனின் கற்பனை வலம் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது இப்பாடலை.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கே.

0: Caramel chocolate. Wonder cake. No. Ho, ho, ho. Vanilla and strawberry. Milka. Wonder cake.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: சுகந்தம்,
1: வாசனை
0: அல்லது
1: நறுமணம்
0: அல்லது
1: நறுநாற்றம்
0: அல்லது
1: நரவு
0: அல்லது
1: வாசனை பொருள்
0: அல்லது
1: ஈர வெங்காயம்
0: அல்லது
1: பூவாழை
0: சுகந்தம்
1: வாசனை

0: இசையின் இனிமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பந்தலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியானது கலகலப்பான காதல் கீதம் எனும் தொகுப்பில் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடலானது உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து. பூத்து குலுங்கும் ரோஜா செண்டு, அதை கண்டதும் ஆனந்த ரீங்காரமிடுகிறது இந்த வண்டு. பூத்து குலுங்கும் ரோஜா செண்டு, அதை கண்டதும் ஆனந்த ரீங்காரமிடுகிறது இந்த வண்டு.
1: நேத்து பூத்தா

ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.

பூண்டு இந்த மாமே மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமில்.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களின் தெரிவில் அடுத்ததாய் வலம் வர காத்திருக்கும் பாடல் அன்பொழிப்பு திரைப்படத்திலிருந்து. 1000 திருநாள் பூமியில் வரலாம், ஆனால் இந்த பாடலோ நாயகனுக்கு தன் அன்புக்குரியவள் நடந்து வந்தாலே அதுதான் திருவிழா என்ற எண்ணத்தை தருமாம்.

ஈரமான காதல் கீதங்களினும் கருப்பொருளில் தன் உள்ளத்தை தொட்ட பாடல்களின் தொகுப்பை பொழிப்புறையோடு தந்து நிகழ்ச்சியை ஒப்பனை செய்த தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் டி மணி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியின் நிறைவாய் அன்பின் பரிமாற்றத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வேறுபடுகிறது. இங்கே இவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்?

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்
1: கோடை பண்பலையில் இனி மில்கா வண்ட கேக்
2: Chocolate. Wonder cake and strawberry.
3: Milka. Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: குளிமை கொடுத்திடும் தென்னங்கீற்றுகள், விசையின் அசைவிற்கேற்ப நம்மை மகிழ்ச்சி படுத்தும் பனை விசிறிகள், கூரையின் குளுமைக்கு உதவிடும் ஈரக்கோணி பைகள், உடலின் குளிர்ச்சிக்கு புத்துணர்வூட்டிடும் மண்பானை நீர் ஆகாரங்கள் என இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய நம் தமிழினத்தின் தாய்மை மொழியை தடையின்றி உரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தின் செப்புக செந்தமிழ். விளையாட்டுகளை விரும்பிடும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 புதியன தேடிடும் புத்துணர்வு மிக்க மகளிர் வரலாம். 24 24 26 ஆர்வத்தின் ஆற்றலோடு செயல்படும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333. முன் இணைப்பிற்கு 0 45 42. சிந்தையின் வித்துக்களை சொல் மொத்துக்களாக்கி செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
8: நன்றிகள் பல சுபா. அல்ல அல்ல குறையாத அழகு தோரணங்களின் அணிவகுப்புகள், மெல்ல மெல்ல கடந்து போகும் மிதமான வெப்ப அலைகள், தள்ள தள்ள தணிந்து போகும் தாளங்களின் நாள சுரங்கள், சொல்ல சொல்ல சொக்க வைக்கும் நம் செந்தமிழ், வெல்ல வெல்ல வெல்லமென ஆர்ப்பரிக்கும் சொல்காட்டில் சுந்தர தமிழ் அழையாம் நம் கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தின் கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா. நேச வணக்கம் கனிமுத்து.
9: வணக்கம் நேர்களே.
10: வணக்கம் நேர்களே.
8: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
10: சொல்லிவிடலாம்.
9: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
10: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
9: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
10: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
9: அசைச்சொற்கள் கூடாது.
10: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
9: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள

0: முடியும்.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் ஒரு திங்களுக்கு பிறகே மீண்டும் இந்நிகழ்ச்சியில் பேசலாம்.
0: நிகழ்ச்சியில் வாகை சூடும் இரண்டு நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய இரண்டு நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
2: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார். முதலில் தங்களை சந்தி அவர்கள் வெற்றி செல்குமார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி
2: வந்துவிட்டது. அடுத்த நேருக்கு மணி ஒழித்து விட்டோம். அவருக்கு வாழ்த்து ஒளியாகவே அது அமையட்டும். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புகசந்தம் இணைப்பில் காத்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம். வந்துவிட்டீர்கள், பேசிவிடலாம். அடுத்த நேயருக்கு வழிவிட்டு சென்று இருக்கிறார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாருங்கள், பேசிவிடலாம். வணக்கம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. வந்து விட்டார், பேசிவிடலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரை பட்டிக்காட்டிலிருந்து தமிழச்சி பேசுகிறேன்.
2: தமிழச்சி அம்மா அவர்களே, என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 3ஆம் வகுப்பு.
2: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன?
4: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி.
2: பக்கத்தில் உங்களை தொந்தரவு செய்பவரின் பெயர் என்ன?
4: மாயக்கண்ணன்.
2: மாயக்கன் ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அவர் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் தமிழச்சி தமிழில் வென்று இருப்பார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:10 வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சந்தமிழில். வணக்கம். அந்த இணைப்பில் ஏதோ பழுது இருக்கிறது போலும். அடுத்த இணைப்பில் நேருக்கு வழிவிட்டு விடுங்களே. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயரின் பேர் என்னவோ? வணக்கம். வந்து விட்டார், பேசிவிடலாம். உங்கள் பெயர் என்ன?
5: ஏதோ வணக்கம் ஐயா, நான் தேனி மாவட்டத்திலிருந்து அருகிட்டவருடன் பேச வந்துள்ளேன்.
2: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை கூறுங்கள். தேனி மாவட்டத்தில் வந்திருப்பவரின் பெயர் என்ன?
5: ஹரிணி என்று கூறுவேன் ஐயா.
2: ஹரிணி அம்மா அவர்களை எங்கே பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
5: பக்கத்தில்
2: குசு குசு பேசுபவரின் பெயர் என்ன?
5: யாரும் என் அருகில் இல்லை.
2: காரட் என்ன கலரில் இருக்கும்?
5: சரியாக புரியவில்லை ஐயா.
2: காரட் கிழங்கு என்ன கலரில் இருக்கும்?
6: வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
10: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
12: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
13: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
14: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
13: எப்படிமா?
14: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
13: இல்லத்தரசிகள்

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
3: Contact 9965523999.
4: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மில்கா 1

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி,
4: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: சங்கத்தமிழ் புலவர்கள் வியந்து போன அழகான தமிழ் மொழியை எடுத்து பேச வரும் நேயர்.
1: வருக வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து ஈ பூரணி பேசுறேன் ஐயா.
1: ஈ பூரணி அவர்களே, உங்கள் தந்தையின் பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: என் தந்தையின் பெயர் கா ஈஸ்வரமூர்த்தி ஐயா.
1: அழகாக பேசியிருக்கும் தோழி, என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்?
2: நான் 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பு போக இருக்கிறேன் ஐயா.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன அம்மா?
2: நான் புனித செசிலியா நடுநிலை பள்ளி படிக்கிறேன்.
1: படித்துக் கொண்டிருக்கும் தோழியே, நம் வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
2: 4 ஜன்னல்கள் உள்ளதையா?
1: காலரும் என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ. வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் உங்களோடு உரையாட காத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: தோழி வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் தொடங்கியதால் மணி ஒலித்து இருக்கிறது. அடுத்த நேர் யாரோ. வருக வணக்கம். இணைந்து இருக்கிறோம்.
4: மாலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
4: மேட்டூர் வட்டம் அழிவுதோரில் இருந்து கலைச்செல்வி.
1: கலைச்செல்வி அம்மா அவர்களே, நம் வீட்டு கதவில் எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
4: இரண்டு
1: என்று ஒற்றை சொல் அங்கே தொக்கி நின்றது.

0: திறவுகோல் என்று சொல்லி இருக்கலாம். திறவுகோள்கள் என்று அங்கு வந்திருக்கும் இணைப்பு காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
1: நன்றி கலந்த
0: கூடியிருக்கிறது. காலை இடைவெளியும் வந்திருந்த நேரம் 4:18. அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அச்சோ என்று பேச வேண்டாம், அழகான தமிழ் மொழியில் பேசலாமே. உங்கள் பெயர் என்ன?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலகொண்டபட்டிலிருந்து நந்தினி பேசுறீங்க.
0: நந்தினி அவர்களை என்ன, யார் ஜோக் அடிச்சது?
2: எங்க அம்மா.
0: உங்க அம்மா என்ன அடிச்சாங்க?
2: நகைச்சுவை சொன்னாங்க.
0: நகைச்சுவை சொன்னாங்க. நீங்க என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: நான் 12ஆம் முடிப்பு முடிச்சிடலைனா.
0: 12ஆம் வகுப்பு முடிச்சி இருக்கிறீர்களா? என்ன குரூப் எடுத்து படித்தீர்கள்?
2: கணினி அறிவியல்.
0: அழகாக படித்திருக்கும் தோழி, என்ன அடுத்து என்ன படிக்கலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள்?
2: செவிலியராக படிக்கலாம் இருக்கேன்.
0: இருக்கும் தோழியே, நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாளிற்கு எத்தனை பேருக்கு கேக் கொடுத்து இருப்பீர்கள்?
2: நாங்க அவர் கொடுத்ததில்லைனா.
0: மிட்டாய் கொடுத்து இருக்கிறீர்களா?
2: கொடுத்திருக்கிறேன்
0: அண்ணா என்ற சொல்லும் வந்து கொடுத்திருக்கிறேன் அண்ணா என்பதும் ஒற்றை சொல் தான். எழுதி பாருங்கள். தெரியும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்ன வரை வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
4: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி தையல் கலைஞன்
0: வந்திருக்கும். நீதி தவறும் நேரங்களில் என்ன செய்வீர்கள்?
4: நீதி தவறும்
5: அறம்
0: என்று சொல்ல வேண்டும். நீதி என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் அநீதி என்று வரும். அது அப்படி இருந்தால் அது தமிழ் சொல்லாக திண்ணமாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் தையல் கலைஞர் குமார்.
0: குமார் அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
6: இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் சிறப்பு.
0: சிறப்பாக இருக்கிற நம் வீட்டில் எத்தனை காத்தாடிகள் இருக்கின்றன?
6: வீட்டில் 4 காத்தாடிகள் உள்ளன.
5: காற்றாடிகள்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். காத்தாடி அல்ல அது,
5: காற்றாடி
0: என்று சொல்வது சிறப்பினைக்கு காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: மதுரை மாவட்டம் திம்மாள வட்டம் திரளி பட்டிக்காடியில் இருந்து கோகுல் பேசுகிறேன்.
0: கோகுல், கோகுல் அவர்களே, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொள்கின்றேன்.
0: படித்துக் கொள்கிறீர்கள்? எதை கொள் இருக்கிறீர்கள்? மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
7: தேநீரும்
0: யாரிடமும் என்று கால இடைவெளி வந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சந்தமிழில். வணக்கம்.
8: ஈரோடு மாவட்டம்
0: நமச்சிவாயம் ஐயா அவர்கள், நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லையே, என்ன செய்யலாம்? கேக்குதுங்களா ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
9: அனைவருக்கும் தமிழ் கடவுள் வணக்கம், மாலை வணக்கம். நேற்றி ஐயாவுக்கும் சுபாவுக்கும் என் சகோதர கனிமுக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
0: வாழ்த்துக்கள் சொன்ன மாலை வணக்கம் ஒரு முறை எனக்காக சொல்ல முடியுமா?
9: தமிழ் கடவுள் மாலை வணக்கம்.
0: இது 4வது வணக்கம். அதனால் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
10: அண்ணா. மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரிலிருந்து ரேணுகா தேவி தங்குடையார் வந்துள்ளேன்.
0: ரேணுகா தேவி அம்மா அவர்களை, காலையில் எதனை வைத்து பல் துலக்கினீர்கள்?
10: கையால் துலக்கினேன்.
0: கையில் எதனை வைத்து துலக்கினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா தோழியே?
10: கரித்தூள் கொண்டு துலக்கி பார்த்தேன்.
0: இப்படி சொல்ல சொன்னது யார் என்று தெரிந்து கொள்ளலாமா?
10: எனக்கு தெரிந்ததே, நான் தங்களுடன் உரையாடினேன்.
0: ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த விலங்கின் பெயர் உங்களுக்கு தெரியுமா?
10: கங்காரு என்று சொல்கிறேன்.
0: அழகான தமிழ் சொல் இருக்கிறது. கங்காரு என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
5: பைமான்.
0: பையை உடைய மான் என்பதால் அது பைமான் என்று அது பைய போகாது, வேகமாக செல்லும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். பரமக்குடியிலிருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன? உங்களின் குரல் எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை தோழியே. இதில் இப்பொழுதிருந்து காலநொடி தொடங்குகிறது. உங்கள் பெயர் என்ன? அவருக்கு வழி விட்டு விடலாம். அடுத்த வாரம் வாருங்கள். உங்களுக்காக பண்பலை காத்துக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயரின் பெயர் என்னவோ வருகவன.

0: வணக்கம்.
1: பண்பலை பல்கலைக்கழகம் கோரை பண்பலைக்கு வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
1: மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம்.
0: துரை சுப்பிரமணியம் அவர்களை, டால்பின் என்ற மீனை பார்த்து இருக்கிறீர்களா?
1: நான் அதை புகைப்படத்தில் மட்டுமே பார்த்துள்ளேன், நேரில் பார்த்தது இல்லை ஐயா.
0: அந்த மீன் என்ன கலரில் இருக்கும்?
1: அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது.
0: வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
1: ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் நண்பரே.
0: ஈடுபட்டால் என்ன வரும்?
1: நீங்கள் சொன்னீங்களே, அமைதி கிடைக்கும்.
0: அது நான் அமைதி என்று சொல்லவில்லை, நிம்மதி என்று தானே சொன்னேன். அது தவிர்க்கும் வகையான விடையாக எடுத்துக்கொண்டோம். நிம்மதி என்பதற்கு கவலையின்மை என்பது நல்ல தமிழ் சொல்லாக இருக்கிறது. எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் ஐயா.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
2: விருதுநகர் மாவட்டம் லாம்பட்டி என்ற பட்டிக்காட்டிலிருந்து தங்களும் சொல்ல வந்திருப்பது
0: கோடை பண்பலை 100.5 தமிழோடு.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
2: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
4: அல்லங்காடி நாளங்காடிகளை அடையாளமாய் கொண்ட கடம்பு வனத்தில் கலைத்துவம் பெற்ற மொழியை காற்றலையில் உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: ஈரோடு மாவட்டம் காங்குளத்துப்பட்டியிலிருந்து இளங்கோவன்.
5: இளங்கோவன் ஐயா அவர்களை ஒற்றை சொல்லி அப்படியே நிப்பாட்டி விட்டோம். அதனால் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:28 மணித்துளிகள் வருக. வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம். சிறப்பு நம்மளில் இந்த ஒளி எங்களின் செவியரை கற்றே பதம் பார்த்திருக்கும் என்று சொன்ன நேரத்தில் வந்திருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம்.
1: என்னுடைய பெயர் ராமமூர்த்தி என்று உங்களிடம் கூறுகிறேன்.
0: ராமமூர்த்தி ஐயா எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்?
1: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டாரம் கோபிநாயக்கன் பட்டியிலிருந்து உங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்திருக்கும் தோழரின் இனிஷியல் என்ன?
1: அது என்னுடைய பெயர் வி ராமமூர்த்தி விவேகானந்தர்.
0: விவேகானந்தர் உங்களின் தந்தையின் பெயரா?
1: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா.
0: நீங்கள் எந்த விஷயத்திற்காக பயப்படுவீர்கள்?
1: சற்று தெளிவாக கூறுங்கள்.
0: எந்த விஷயத்திற்காக பயப்படுவீர்கள் என்று கேட்டேன்.
1: அப்படி ஒன்று நான் பயப்படுவதற்காக தயாராக இல்லை.
0: பயம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
2: அச்சம்
0: என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: கரூர் வெங்கமேட்டிலிருந்து தங்களோட உரையாடல் வந்திருக்கிறேன்.
0: வெங்கமேட்டிலிருந்து வந்திருப்பவரின் பேர் என்னவோ? பரமேஸ்வரி அம்மா. அவர்கள் பக்கத்தில் என்ன வாகனம் ஆரன் எடுத்துக் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது? இருசக்கர சார் என்றா சொன்னோம்? அப்படித்தான் சொல்லியிருக்க தோழரே சார் என்ற சொல் எட்டி பார்த்தது கேட்டோம். எங்களின் செவி அருகில் விழுந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் செம்பட்டி என்னும் பட்டிக்காட்டிலிருந்து ஆனந்தப்பன் என்று சந்திரன்.
0: ஆனந்தப்பன் அவர்களை நீங்கள் ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறீர்களா என்ன?
1: அப்படி ஒரு வாகனம்
0: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் தோழா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். கூப்பிடல, நாங்க கூப்பிட்டோம், நம்ம பேசலாமா? இப்போ பேத்துப்பாறையிலிருந்து முத்தையா வந்திருக்கிறீர்களா? ஆமாவா? பக்கத்தில் சொன்னவர் முத்தையாவா? முத்தையாவோட பேரனா பேத்தியா? யார் பேசுறது? பேத்தியா? பேத்தியோட பேர் என்ன? ஆசினி. எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க? மகிழ்ச்சியமா உங்கள் படிப்பு நன்றாக தொடரட்டும். கோடை பண்பலை 100.5 காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக சந்தமலில் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி சிற்றூரில் இருந்து மாயக்கண்ணன் பேசுகிறேன் ஐயா.
0: மாயக்கண் அவர்களே, அதாவது வீரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு அமைதியாக இருந்தால் வீரம் வராது, ஓடி விடுவார்கள் போலும். கோடை பண்பலை 100.5 செப்பு இப்பொழுது கேட்கலாம்.
5: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மில்கா வண்ட கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலையில் இனியும் ரசிக்கலாம் பூமாக்ஸ் பனின்கள் சட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமாக்ஸ் பனின்கள் சட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமாக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமாக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமாக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
10: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: மனித வாழ்வியலை எடுத்துச் சொல்லும் எடுப்பான அழகு கொண்ட தமிழ் மொழியோடு இனி களமிறங்கும் நம் நேயர் வருக.
1: வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: தென்காசி மாவட்டம்
1: மாணிக்க வாசகம். ஐயா அவர்களை ஏன் விதிமுறையை மீறி வந்து கொண்டே இருக்கிறோம்? காரணத்தை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு மணி ஒழித்து அனுப்பிச்சுவிட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அணையப்பட்டி தட்டுக்காட்டிலிருந்து பேசுகிறேன். தமிழ்வாணன்.
1: தமிழ்வாணன் அவர்களை நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
2: எங்கள் வீட்டில் 4 ஆள்கள் இருக்கிறார்கள்.
1: ஆள்கள் எல்லாம் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்?
2: 3 பெண் பிள்ளைகள்.
1: அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது?
2: எல்லோரும் திருமணம் செய்து கொடுத்து விட்டுவிட்டேன்.
1: நீங்கள் என்னுடன் பேசுவதற்கு சம்மதமா?
2: அனுமதி
1: கிடைத்தாலும் பேசு. நீங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டார், பேசி விடலாம் என்று ஆவலாக அபாவாக இருக்கிறோம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்துவிட்டார். 1 போட்டி தான். அதாவது அழகு தமிழ் 60 பேச வேண்டும். பேச காத்திருக்கும் நேயர் யாரோ? வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
3: நாமக்கல் மாவட்டம்.
1: அங்கிருந்து வந்திருக்கிறவங்க பேர் என்ன? நாமக்கல் மாவட்டத்தில இருந்து சுந்தரி அவர்கள். அம்மா, அவர்களை ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு பதட்டமாக இருக்கிறது?
4: என்று
1: சொல்லி இருப்பது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
5: புஷ்பலதா.
1: புஷ்பலதா அம்மா அவர்களே, பரிசு வந்து இருக்கிற மதுரையில் எப்படி திருவிழாவெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறது?
5: இந்த திருவிழா நல்ல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழரே,
1: மதியம் என்ன சாப்பாடு கொடுத்தார்கள் அங்கே?
5: இன்னும் நான் அங்கு செல்லவில்லை. பூப்பல்லக்கு பார்க்க இரவு செல்லலாம் என்று இருக்கிறேன்.
1: திருவிழா பிரமாதமாக இருக்கிறதா?
5: அப்படித்தான் நண்பரே.
1: நம் வீட்டில் அதிகம் பிடிவாதம் பிடிப்பவர் யார்?
5: இங்கு பிடிவாதம் அப்படி ஒருவரும் பிடிப்பதில்லை.
1: பிடிவாதம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்லாக ஒட்டாரம் என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக. வணக்கம்.
6: அவையோருக்கு அன்பான வணக்கத்துடன் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
1: பெருமாள் ஐயா அவர்களை, நீங்கள் வீட்டில் அதிகமாக உஷாராக இருப்பீர்களா?
6: நான் அப்பொழுது எப்பொழுதும் நாம்
4: விழிப்பாக இருப்பீர் ஐயா.
1: என்று சொன்னதே, அதனை எண்ணிக்கையில் கூடிவிட்ட நேரத்தில் அதனை அசைச்சொல்லாக எடுத்துக்கொண்டும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: பரிமுறையும் அனைத்து அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்து. வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
7: என் முகமது வியாஸ். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் கோபாலபட்டினம் கிராமத்திலிருந்து தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
1: 2 தவறான சொற்கள் வந்தன. என்ன என்று கண்டுபிடித்து இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் என்று வந்தது. கிராமம் என்ற சொல்லும் எட்டி பார்த்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்தவுடன் பேசிவிட்டால் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக செல்ல இருக்கும். இணைப்பில் ஏதோ பழுது இருந்தாலும் நீங்கள் பேச ஆரம்பித்தால் எங்கள் செவிகளில் விழுந்துவிடும். பேசிவிடலாம். 4:30. சொன்னவரின் பேர் என்ன?
8: என் பேர் பவித்ரா.
1: பவித்ரா அவர்களை, எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
8: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: தரக்குடியிலிருந்து வந்து இருக்கிறீர்கள், அப்படித்தானே? என்பதை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். தோழியை அசைச்சொற்கள் கூடாது என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: விருதுநகர் மாவட்டம் பொன்ராஜ் தங்களிடம் உரையாடுகிறேன்.
1: பொன்ராஜ் அவர்களை, உங்கள் வாழ்க்கையில் ஆசைதான் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
9: எனது வாழ்க்கையில் மிக அதிகமான ஆசைகள் இருக்கிறது ஐயா.
1: அதிகம் என்பதற்கு

0: இதையே என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, என் பேர் நயனிகா, நான் மூன்றாம் பேர் ஆப்பிள் படிக்கின்றேன்.
0: எந்த ஊரில் இருந்து நயனிகா வந்து இருக்கிறார்? பக்கத்தில் இருக்க அம்மாவா அப்பாவா கொஞ்சம் தள்ளி போங்க என்று அந்த தோழி சொல்லி இருக்கலாம். நான் இப்பொழுது மணி ஒலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இப்ப காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: புதுக்கோட்டை மாவட்டம் சடையமுட்டிலிருந்து அகிலா பேசுகிறேன் ஐயா.
0: அகிலா அம்மா அவர்களை அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு என்ன கஷாயம் குடித்தால் நன்றாக இருக்கும்?
2: அப்படி ஒன்றும் எனக்கு பிடிச்சதில்லை.
0: எங்களுக்கு பிடிக்கிறதாம்மா, அதற்காக உங்களிடம் மருந்து கேட்கிறேன். என்ன கஷாயம் குடித்தால் நன்றாக இருக்கும்?
2: எனக்கு ஒன்றும் தெரியவில்லை.
0: உங்களுக்கு தெரியவில்லை, பரவாயில்லை தோழியே. மதியம் நம் வீட்டில் என்ன சாப்பாடு? ரசம் என்பதும் பிரமொழி சொல்லு. மதியம் என்பதற்கு
3: நண்பகல்,
0: ரசம் என்பதற்கு
3: மிளகுச்சாறு
0: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்க மடுத்து நேர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: விருதுநகர்
0: மாவட்டம். அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை கூறுங்கள் அம்மா.
4: என்னுடைய பெயர்
0: குமாராயி. குமாராயி அம்மா அவர்களே, மதியம் என்ன சைவமா அசைவமா நம் வீட்டில்?
3: என்று
0: சொல்ல வேண்டும். சைவம் அசைவம் தமிழ் சொல் அல்ல. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:40 மணி துளிகள். வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: ஜெயந்தி, மதுரையிலிருந்து பேசுறேன்.
0: அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை தாயத்துகள் இருக்கின்றன? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: ஏலோ, வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன் உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன் தோழரே.
0: உலகநாதன் அவர்களை இதுவரை எத்தனை முறை தலையில் முண்டாசு கட்டி இருக்கிறீர்கள்?
6: நான் தலைப்பாகை கட்டியது என்பது குளிர்காலத்தில் கட்டுவது உண்டு.
0: உங்களுக்கு என்ன வசனம் என்றால் பிடிக்கும்?
6: கலைத்துறையின் பிடித்தது நிறைய இருக்கிறது, குறிப்பிட்டு சொல்லும் வண்ணம் எவ்வாறும் இல்லை.
0: நிறைய இருக்கின்றன என்று வந்து இருக்க வேண்டும் தோழா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நாங்க திருப்பதி சார் மேடம்.
0: திருப்பதி சார் மேடம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மகிழ்ச்சியம்மா, உங்க தமிழ் இன்னும் வளரட்டும். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். பண்பலையும் இப்பொழுது உங்களுக்காக தருகிறது.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9625233999.
4: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை நூறு புள்ளி

0: ஐந்தில் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
0: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: மாவாய்களின் நளினம் போல் நம்முள் பயணிக்கும் நற்றமிழை நவில காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர்? வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: விஜயலட்சுமி.
1: விஜயலட்சுமி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்? எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தராகோட்டை வட்டம் மருங்குழனி சிற்றூரில் இருந்து உரையாட வந்திருக்கிறேன்.
1: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: பன்னிரெண்டாம்
1: வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் தோழி. பெரிய தோழி, வணக்கம் என்பது ஒற்றை சொல், விஜயலட்சுமி என்பது ஒற்றை சொல். இருந்தாலும் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்தில் கேட்டோம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வேணி நடராஜன் அம்மா அவர்களை, நம் ஊர் என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்? சிறப்பு வந்து அப்படி விசை தறிகள் எத்தனை வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: 20 வருடமாக.
1: கால இடைவெளியும் வந்தது. அங்கே பிரமணி சொல்லும் எட்டி பார்த்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
1: கருணாநிதி ஐயா அவர்களை, சென்ற முறை எப்பொழுது செப்புக செந்தமிழில் பேசினீர்கள்?
3: ஒரு மாதத்துக்கு முன்பு,
0: ஒரு திங்களுக்கு முன்பு
1: என்று சொல்லி இருக்க வேண்டும் தோழா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: அருண்குமார், தென்காசி மாவட்டம் கரிவனம்.
1: அங்கிருந்து வந்திருக்கும் தோழனே, நம் ஊரின் தபால் குறியீட்டு எண் என்ன?
4: 62 77 53.
1: இது என்ன எண்?
4: 5 குறியீட்டு எண்.
1: அஞ்சல் குறியீட்டு எண் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்னால் கால இடைவெளி வந்தது. 4:47 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், தங்களோடு உரையாட காத்திருக்கிறேன் ஐயா.
1: கனகரத்தினம் ஐயா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன?
5: எனது வீட்டில் நீங்கள் கூறிய பொருள்கள் இல்லை.
1: பொருள்கள் இல்லை. எத்தனை கப்புகள் இருக்கு?

0: குவளைகள் உள்ளது ஐயா,
1: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும் நண்பா. மகிழ்ச்சியோடு சென்றிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார் என்று சொன்னவரின் பேர் என்ன? என்ன செய்யலாம் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். ஐயா என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து பழனிசாமி உரையாட வந்துள்ளேன்.
1: பழனிசாமி ஐயா அவர்களை, பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
3: எனக்கு வேளாண்மை தொழிலும் உள்ளது, வழக்குரைஞர் தொழிலும் உள்ளது.
1: வழக்குரைஞராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்?
3: 33 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன்.
1: உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் அனுபவம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: நான் இப்போ சற்று முன் கூறியதுதான் என்னுடைய அனுபவம் என்று
1: பட்டறிவு. அனுபவம் என்பதற்கு பட்டறிவு என்று சொல்லி அசை சொல்லு என்று இரண்டு முறை வந்தன. அதனையும் கவனித்தோம் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாக்கரு செல்வி ரவி ஐயா.
1: செல்வி ரவி அம்மா அவர்களே, சென்ற முறை எத்தனாம் தேதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள்?
4: சென்ற திங்கள் 29/3/26 அன்று உரையாடினேன் தோழரே.
1: நம் ஊரில் வேர்வை அதிகமாக இருக்கும் நேரங்களில் என்ன செய்வீர்கள்?
4: தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பேன் நண்பரே.
1: அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை அதிகமாக போடுவீர்களா கம்மியாக போடுவீர்களா?
4: குறைவாகத்தான் போட்டு குடிப்பேன்.
1: நீங்கள் யாருக்காவது இதுவரை சிபாரிசு செய்து இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நாத்தம் என்றால் பிடிக்காது? திருநாற்றம் அது நாற்றம் என்ற அது அழகாக இருக்கும். அதற்கு வந்து வாசனை என்பதுதான் நல்ல தமிழ் சொல்லாக இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: சத்யா திருப்பூர் மாவட்டம்.
1: சத்யா அம்மா அவர்களே, என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பிழைப்பிற்காக?
5: ஐயா இப்பொழுது நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன்.
1: நம்மிடம் எத்தனை ஆடுகள் இருக்கின்றன?
5: 3
1: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும். கிணப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: எனது பேர் காஞ்சனையா.
1: காஞ்சனா அம்மா அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இரவசமட்டிலிருந்து வந்திருக்கேன்.
1: வந்து இருக்கும் தோழியே, நம் வீட்டில் எத்தனை ஆள்கள் இருக்கிறார்கள்?
6: எனது வீட்டில் 5 பேர் இருக்கு உள்ளம் ஐயா.
1: 5 பேர். நம் வீட்டில் எந்த மூலையில் அலமாரி இருக்கிறது?
6: புரியவில்லை
1: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. 4:50 மணித்துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டமா? உங்களின் பேர் எங்களுக்கு?
7: ராமநாதபுரம் மாவட்டம் ராமசாமிபட்டிலிருந்து
1: வந்து இருப்பவரின்
7: பேர் பேசுறேன் ஐயா.
1: உங்களின் பெயரை அருள் கூர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள் அம்மா. உங்கள் பெயர் என்ன?
7: என்ன
1: செய்து கொண்டிருக்கிறார்? என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்?
7: வெளிநாட்டில்
1: இருக்கிறார். நம்ம வீட்டுல எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன?
7: தெரியவில்லையா
1: என்பது ஒற்றை சொல்லாக கூட்டு சொல்லாக வந்தது. 4:51 மணித்துளிகள் கேட்கலாம் பண்பலையில்.
8: பருத்தி தான் நல்லது.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
4: தித்திப்பான திகட்டாத நம் தமிழ் மொழியில் பேச வரும் நேயர் வருக.
5: வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
6: ஐயா வணக்கம். ஐயா நாமக்கல் மாவட்டம் செல்லப்பட்டி சித்தூரில் இருந்து மணல் சேகரம் உரையாடுகிறேன். ஐயா
5: சேகர் ஐயா அவர்களே, நீங்கள் வேலை என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: விவசாயம் தான். விவசாயம்
5: வேளாண் தொழில்,
7: பயிர் தொழில்,
5: உழவு தொழில் என்று சொல்லலாம். ஐயா என்பதும் 4வது முறையாக அப்பொழுது வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: பிரசன்னா பேசுறேன்.
5: பிரசன்னா, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: தாமிரபரணி மாவட்டம் கீழாக்கரையா.

0: கீழக்கரையில் உங்களுக்கு என்ன பிரியாணி என்றால் பிடிக்கும்? அவி உணவு என்று சொல்வதும் சரியாக இருக்கும். பிரியாணி என்பதற்கு பதிலாக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: ராஜலிங்கம், பெருமாள் மலை சிற்றூரிலிருந்து நான் பேசுகிறேன்.
0: வந்து இருக்கும் தோழனே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிணறு என்ன ஆனது? அதே கிணறு தான் இருக்கிறது. போய் சென்ற முறையும் அதே கேள்வியை தான் கேட்டேன். உங்கள் பெட்டி கடை எப்படி போய் கொண்டு இருக்கிறது?
1: நல்ல வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: நீங்க என்ன கடை வைத்து இருக்கிறீர்கள்? மளிகை பொருள்களை வைத்து இருக்கிறீர்கள். மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்?
1: வீட்டுக்கு
0: முன்னாடி எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன? கேள்வியாக இருந்தாலும் ஒற்றை சொல்லாக வரக்கூடாது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் மெங்காலூர்ல இருந்து ஜெனிஃபர் நிசா பேசுறேன்.
0: ஜெனிஃபர் நிசா அவர்களே, சென்ற

0: வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன? திரு ராமர் அவர்களே, உங்களை கூப்பிடும் பொழுது திரு ராமர் என்றுதான் கூப்பிடுவார்களா? அப்படித்தான் கூப்பிடுவார்கள். நீங்கள் இது உங்களுக்கு என்ன பொருள் சாப்பிட்டால் அலர்ஜியாக இருக்கும்?
1: எனக்கு அசைவ உணவு சாப்பிட பிடிக்காது.
0: அசைவம் என்பதற்கு அழகாக சொல்லி இருக்கலாம். மூணு உணவு நெய்ப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: ஏபே ரமேஷ்குமார் ஐயா, உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நலமாக உள்ளீர்கள் ஐயா?
0: நலமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன ஐயா?
2: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல் பட்டியிலிருந்து திவாகரன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
0: திவாகரன் அவர்களே, அதிகமாக வேர்வை இருக்கும் நேரங்களில் என்ன செய்யலாம்?
2: காற்று வாங்கலாம் ஐயா.
0: காற்று வாங்கலாம், என்ன நடக்கும்? சுலபமாக இருக்கும் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள். மணி ஒலித்ததற்கான காரணம் என்று அசை சொற்கள் வந்தன. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.

0: அத்தோடு இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். தேனி ஹரிணி.
2: வாழ்த்துகள் தேனி ஹரிணி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: அடுத்ததாக திண்டுக்கல் நந்தினி.
2: திண்டுக்கல் நந்தினி, வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக
1: தேனி ஹரிணி,
2: திண்டுக்கல் நந்தினி.
0: நீங்கள் இருவரோடு சேர்ந்து மதுரை திருமங்கலம் ராமர், நாமக்கல் நடந்தை லட்சுமி, விருதுநகர் மாரிச்செல்வம், நாமக்கல் செந்தில் சலவகையம் வைத்து இருக்கிறார். உங்களுக்கு பல முறை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அருள் கூர்ந்து உங்களின் முகவரியை நிகழ்ச்சி முடிந்தவுடன் இந்த எண்ணிற்கு 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியே கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் வணின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் வணின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
4: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
5: இலக்கண வளமிக்க மொழியை இயல்பாய் வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே.பே. ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
6: சரஸ்வதி கிஷோர்குமார்.
5: கலனியின் கைவிரல்
6: யுவபாலா.
5: இனி இடைக்காலையின் பராகங்கள். நம் செவி தீண்ட சிவக்கை இருக்கிறது சித்திர செவ்வானம் சிவந்திடு முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட்

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17+ UG கோர்சஸ், 9+ PG கோர்சஸ், 5+ PhD கோர்சஸ் காண அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம் பரப்பு, கரூர்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மற்ற தாவணி மதுரை.

நேரம் 5:15, கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தூங்காத விழிகள் இங்கு அழைப்பாயுது, துணை தேடும் மனது காதலை தேடுகிறது. தூரம் எவ்வளவு இருந்தாலும் இதயம் உன்னோடு பயணம் செய்கிறது. ஒரு நாள் வந்தால் போதும், தனிமையெல்லாம் காதலாக மாறிவிடும் உன் நினைவுகளால்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க

0: தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடிகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிலா வந்து வானம் தழுவும் நேரம், நீ வந்து என் வாழ்க்கை தழுவினாய். தேன் சொட்டும் இனிமை உன் சிரிப்பில், அதில் நான் தினமும் மறைந்து போகிறேன். உன் பெயரை சொன்னாலே என் மனம் துள்ளுகிறது, அது காதலின் இசையாக ஒலிக்கிறது. கைகோர்த்து நடந்த பாதையெல்லாம் நினைவாக, அது உயிராக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறு சிரிப்பில் ஒளிந்திருக்கும் அந்த ரகசியம் என் இதயத்தை மெதுவாக கைப்பற்றியது. காற்றோடு சேர்ந்து உன் நிழல் வந்தாலே உலகம் புதிதாக உயிர் பெறுகிறது. எனக்கு இந்த சந்திப்பு சாதாரணமன்று, விதி சொன்ன காதல் கதையின் தொடக்கம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

இது குடைப்பன்வலை 100.5 சித்திர செவ்வானம். கண் மூடினால் உன்முகம், கண் திறந்தால் அதே கனவு தொடர்கிறது. நேரம் ஓடுகிறது, ஆனால் மனது உன்னிடம் நிற்கிறது. இந்த காதல் சத்தமில்லாத ஒரு இசை, ஆனால் அதை கேட்டால் உயிரே மாற்றமடைகிறது.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: நாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 21, வள்ளியின் சாபம். பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்ரம இளவரசரை தூண்டிவிட்டது யார் என்று கேட்டார் நரசிம்மவர்மர். அப்போது பொன்னன், இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே, இந்த மாரப்ப பூபதிதான் என்றான். இனி பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்டபோது மாரப்பன் திடீரென்று 1000 தேள் கொட்டியவனை போல் துடிதுடித்தான். பொன்னனை பார்வையாலேயே எரித்து விடுகிறவனை போல் ஒரு கண நேரம் கடூரமாய் பார்த்தான். பின்னர் திரும்பி தலையை குனிந்து கொண்டான். பூபதி, இதற்கு என்ன சொல்கிறாய் என்று சக்கரவர்த்தி இடிக்குரலில் கேட்கவும் மாரப்பனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது. ஆத்திரத்தினாலும் கோபத்தினாலும் அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. பிரபோ, இவன் சொல்வது பொய் பொய் பொய். இளவரசனை நான் தூண்டிவிடவில்லை. இவர்களுடைய சதி ஆலோசனையை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்வதற்காக சிறிது காலம் இவர்களுக்கு உதவியாயிருப்பது போல் நடித்தேன், அவ்வளவுதான். உடனுக்குடனே தங்களுடைய தளபதி அச்சுதவர்ம பல்லவரிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றான் மாரப்பன். அப்போது பாவி, துரோகி என்ற மெல்லிய பெண் குரல் கேட்டது. சக்கரவர்த்தி, யாரது என்று அதட்டிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த குரல் வள்ளி நின்ற திசையிலிருந்துதான் வந்தது. ஆனாலும் வள்ளி சக்கரவர்த்தி அந்த பக்கம் பார்த்தபோது பரம சாதுவை போல் நின்றாள். மாரப்பன் சிறிது தைரியமடைந்து, பிரபோ, விக்ரமனை இந்த அடிமை தூண்டிவிடவில்லை, இது சத்தியம். அவனை தூண்டிவிட்டது யார் என்றும் எனக்கு தெரியும், சத்தியமாய் தெரியும். சமூகத்தில் கட்டளை பிறந்தால் சொல்லுகிறேன் என்றான். சொல்லு, தைரியமாய் சொல்லு என்றார் சக்கரவர்த்தி. ஜடாமகுடதாரியான ஒரு சிவனடியார் அருள்மொழி ராணியையும் விக்ரமனையும் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் உண்மையில் சிவனடியார் இல்லை, கபட சந்நியாசி. அவர்தான் விக்ரமனை இந்த பயங்கரமான காரியத்தில் தூண்டிவிட்டார் என்றான். இதுவரை மௌனமாய் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த குந்தவி இப்போது குறுக்கிட்டு, உமக்கு எப்படி தெரியும்? அந்த கபட சந்நியாசியை நீர் பார்த்திருக்கிறீரா என்று கேட்டாள். ஆமாம் தேவி, இந்த கண்களாலேயே பார்த்திருக்கிறேன். இதோ சாது போல் நிற்கிறானே, இந்த ஓடக்காரனுடைய குடிசையில்தான் அவர்கள் அடிக்கடி சந்தித்து சதி ஆலோசனை செய்து வந்தார்கள். அந்த கபட சந்நியாசியின் சடையை பிடித்து குலுக்கி அவனை இன்னார் என்று வெளிப்படுத்த நான் பிரயத்தனம் செய்தேன். இந்த பொன்னனும் வள்ளியும் தான் அதை கெடுத்தார்கள் என்றான் மாரப்பன். என் பேச்சை எடுத்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று வள்ளி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 5:45 கோடை பண்பலை 100.5. இது கைக்குட்டையில் மறைத்திருந்த அந்த காதல் கடிதம், அவள் சொல்லாத வார்த்தைகளின் சாட்சி. எழுதிய எழுத்து ஒவ்வொன்றும் அவள் பெயரை தேடியது. மடித்த அந்த காகிதம் கூட அவன் இதயமாம். ஒரு நாள் அவள் வாசிப்பாள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கூடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக

திருவடி சூலம் ஞானபுரீஸ்வரர் கோவில் சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாகும். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 27வது தலமாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டிலிருந்து கிழக்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவடி சூலம். கல்வெட்டுக்களில் இவ்வூர் திருஇடைச்சுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்லாண்டுகளுக்கு முன்பு வில்வவனமாக இருந்த இந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்காக வந்த பசு ஒன்று மட்டும் சரிவர பால் தரவில்லை. சந்தேகப்பட்ட மாடு மேய்ப்பவன் அப்பசுவை கண்காணித்த போது ஒரு புதருக்குள் சென்று பால் சுரிவதை கண்டான். இவ்விஷயத்தை அவன் ஊர் மக்களிடம் சொல்ல அவர்கள் புதரை விலக்கி பார்த்தபோது சிவன் சுயம்பு மரகதலிங்கமாக இருந்ததை கண்டனர். பின் இவ்விடத்தில் கோயில் கட்டி வழிபட்டனர். அம்பிகையே பசுவடிவில் ஞானம் தரும் பாலை அபிஷேகித்து பூஜை செய்த சிவன் என்பதால் இவரை ஞானபுரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். கோ என்றால் பசு. பசுவடிவில் வந்த அம்பாளை கோவர்த்தனாம்பிகை என்றும் அழைக்கின்றனர். இவரிடம் வேண்டிக் கொண்டால் கல்வி ஞானம் பெறலாம் என்பது நம்பிக்கை. சைவ சமய குரவர் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சிவத்தல யாத்திரையின் போது இவ்வழியாக சென்று கொண்டிருந்தார். களைப்படைந்த சம்பந்தர் ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். அப்போது அங்கு கையில் சிறிய தடியுடன் கோவணம் கட்டியபடி மாடு மேய்ப்பவன் ஒருவன் வந்தான். கையில் தயிர்கலையம் வைத்திருந்த அவன் சம்பந்தர் பசியோடு இருந்ததை அறிந்து தயிரை பருக கொடுத்தான். களை புணங்கிய சம்பந்தரிடம் நீங்கள் யார் என்று மாடு மேய்ப்பவன் கேட்க அவர் தனது சிவத்தல யாத்திரையை பற்றி கூறினார். அவரிடம் இதே வனத்திலும் ஒரு சிவன் இருப்பதாக கூறிய அவன் அங்கு வந்து பாடல் பாடி தரிசனம் செய்யும்படி கட்டாயப்படுத்தினான். எல்லாம் சிவன் சித்தம் என்றெண்ணிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தார் சம்பந்தர். வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற மாடு மேய்ப்பவன் சம்பந்தரை பார்த்து புன்னகைத்து விட்டு மறைந்து விட்டான். திகைத்த சம்பந்தர் சிவனை வேண்டினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் மாடு மேய்ப்பவன் வடிவில் அருள் புரிந்ததை உணர்த்தினார். மாடு மேய்க்கும் இடையனாக வந்து இடையிலேயே விட்டுவிட்டு சென்றதனால் சிவனை இடைச்சுரனாதா என்று வணங்கி பதிகம் பாடினார் சம்பந்தர். மரகத மேனையுடன் சுயம்பு மூர்த்தியாக உள்ள சிவன் இடைச்சுரநாதர் என்ற பெயரும் பெற்றார்.

0: பொதுவாக அம்பாள் தன் பாதங்களை ஒன்றோடு ஒன்று நேராக வைத்துதான் காட்சி தருவாள். ஆனால் இத்தலத்து அம்பாளோ வலது காலை பின்னே வைத்தபடி நடந்து செல்வதற்கு தயாராகும் நிலையில் காட்சி தருகிறாள். இந்த அமைப்பு வித்தியாசமானதாகும். சிவன் மாடுமைப்போன் வடிவில் திருஞான சம்பந்தரின் களைப்பை போக்க கிளம்பிய போது அம்பாளும் அவருடன் கிளம்பினாள். அவரோ அம்பாளை தன்னுடன் அழைத்துச் செல்ல மறுத்தாள். அம்பாள் சினத்துடன் காரணம் கேட்டாள். திருஞான சம்பந்தன் நீ கொடுத்த ஞானப்பாலை குடித்தவன். தாயை தெரியாத குழந்தை உலகில் இருக்க முடியாது. நீ வந்தால் சம்பந்தன் எளிதில் நம்மை தெரிந்து கொண்டு விடுவான். அதனால் நீ இங்கேயே இரு என சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதனால்தான் அம்பாள் தன் காலை முன்வைத்து கிளம்பிய கோலத்திலேயே இருக்கிறாள் என்கின்றனர். மூலவர் மரகத லிங்கமாக கிழக்கு திசை நோக்கி பளபளப்புடன் இருக்கிறார். பிரதான வாயில் தெற்கு பக்கம் இருக்கிறது. இத்தலத்து தட்சிணாமூர்த்தியின் காலுக்கு கீழே இருக்கும் மீளகன் இடது பக்கம் திரும்பி படுத்த கோலத்தில் வித்தியாசமாக இருக்கிறான். பிரகாரத்தில் வில்வம், வேம்பு, ஆலமரம் ஆகிய மூன்று மரங்கள் இணைந்திருக்கின்றன. சிவன், அம்பாள், விநாயகர் ஆகிய மூவரும் இம்மரத்தின் வடிவில் அருள்கின்றனர் என்பதால் இங்கு வேண்டிக் கொண்டால் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இணையும், ஒற்றுமை கூடும் என நம்புகின்றனர். சிவன் மறைந்த குளம் காட்சி குளம் என்ற பெயரில் தற்போதும் இருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில்.
1: குடை பண்பலை 100.5 MHz. நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: 150 பேர் உட்காரக்கூடிய இடம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் வந்துட்டாங்க. நான் கொடுத்துருந்த தலைப்பு அத்தனை பேரும் ஈர்த்திருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. இதுதான் நான் கொடுத்த தலைப்பு. வந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதைத்தான் ஒருத்தர் உண்மையாகவே சொன்னார். வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம். விவசாயம் பண்ணியிருக்கிறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க. பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. சோழர்கள் பூம்புகார் நகரத்தில் எப்படி கடற்கரை நகரத்தில் அவர்கள் வந்து துறைமுகம் வைத்திருந்தார்கள், அதில் வியாபாரம் எப்படி நடந்தது, அது முழுவதும் அதில் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக தரை வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போகிறது. அடுத்தது என்ன, வான்வழி பயணம் இல்லை அந்த காலத்தில், அப்போ கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது. காற்றின் மூலம் தன்மை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மரக் கப்பல்களில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த பொருளை உள்ளூர் வரி போட்டு எல்லாருக்கும் விற்பனை பண்ணுறாங்க. பயணப்படுற போது அவங்க எப்படி அந்த வழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கல் ஒன்றை பார்த்தேன், ஒரு மைல் கல். அந்த மைல் கல் என்ன தெரியுமா ஆச்சரியங்களா, அடுத்த ஊர் எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பண்ணாங்குழி மாதிரி குழி குழியாக போட்டிருக்காங்க. அதாவது 7 குழி இருந்தால் இங்கேருந்து 7 மைல் அர்த்தம், 4 குழி இருந்தால் 4 மைல் அர்த்தம். இது கற்றார்க்கும் கல்லாதவருக்கு மட்டும் இல்லைங்க, பார்வை இல்லாதவருக்கும் அது பயன்படும். அப்போ இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றை நாம் வந்து இலக்கியங்களில் பார்க்குறோம். சங்க இலக்கியங்களில் சொல்லப்படாத செய்திகள் இல்லை. எப்போதாவது நேரம் கிடைக்கிறப்ப இவற்றெல்லாம் படித்து பாருங்கள். வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை, வணிகத்தில் எப்படி கொடிகட்டி பறந்தார்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.

0: LTRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: எங்க ஃபேமிலி டிஎஸ்பி ஃபேமிலி கொண்டாடும் டிஎஸ்பி என்றென்றும் டிஎஸ்பி.
7: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.

கோடை பண்பலையில் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில இன்னும் சில படங்கள் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இரவு 8 மணிக்குள்ளமே பேசுகிறது நிகழ்ச்சியில ரெண்டு செம ஜாலியான விளையாட்டுகள் இருக்கு. என்னென்னு வர பாடலுக்கு அப்புறமா சொல்லட்டுமா? தெரியுமே கனி, எஸ்பிபி சார்,

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடைகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபொழியைந்தில்.

உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நீர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு

0: நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நேரம் மாலை 6:24. கோடை எஃப்எம்மில் கதம மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இரவு 8 மணிக்கெல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 ஜம ஜாலியான விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோமா? முதல் விளையாட்டு தொட்டு, ரெண்டாவது விளையாட்டு 1, 2, 3. ரெண்டு விளையாட்டுமே எப்படி விளையாடணும்னு 8 மணிக்கு தான் சொல்லுவேன். தெரியுமே கனி, ஒவ்வேளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும், மற்றவங்க கோச்சிக்க வேணாம். நீங்கள் மாணவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு கவனிங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான உம்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது

0: பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இரண்டாம் வளையம், அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மூன்றாவது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலில் இருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் இரண்டு இடங்களையும் சேர்த்து 387 மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தாா். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி

மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: காதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

காற்றை போல் வருகைக்கு காத்திருக்கும் திருடல் போல நேயர்களின் அழகிய எண்ண கருத்துக்களை நேயர்களின் கை தொட்டு எழுதிய கடிதங்களும் கட்சவி வழியே தட்டச்சு செய்து அனுப்பிய விருப்ப கருத்துக்களை காற்றின் வழியே நேயர்களின் செவிகளில் சேர்க்கும் நேரமாய் நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் சித்திக் வீணா வீரபத்ரன் என்றும் உங்கள் அன்புடன் ஹரி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் கட்செவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் காத்திருந்து கற்றுக்கொண்டது என்ற தலைப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் தங்கள் அனுபவ பதிவுகளால் நிகழ்ச்சியை அலங்கரித்தனர். நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருந்தது. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
1: இனி கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழச் செய்த அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கு நன்றிகள் என கட்செவி பக்கம் கூறியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா பெரியசாமி மற்றும் அழகுமணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 23 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் தித்திப்பான பங்களிப்புடன் மலர்ந்தது. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நேயரையும் சிறப்புடன் சந்தித்து இனிமையான பாடல்களையும் இடையிடையே தந்து எங்களை மகிழ்வித்த அறிவிப்பாளர் ஜெயமேரி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் மதுரை மகேஸ்வரி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: இனி கடந்த ஏப்ரல் மாதம் 23 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வலம் வந்த பண்பலை கழகம் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகளுக்கு உற்சாகமாக

0: பதில்களை கூறிய நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் ஜெனிஃபர் மற்றும் சசிரேகா இருவருக்கும் நன்றிகள் என கட்செவி பக்கம் கூறியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன்.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் டிஎஸ்பி உள்ளாடிகள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், த காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது பாராட்டுக்கள் ஏன் என்ற தலைப்பினை தாங்கி வந்தது. பாராட்டுக்கள் என்பது ஒருவரின் திறமையை அங்கீகரித்து அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் ஒரு உன்னத செயல். இது தன்னம்பிக்கையை வளர்த்து நட்பையும் உறவையும் பலப்படுத்தும். அந்த வகையில் தாங்கள் பாராட்டிய பாராட்டு பெற்ற தருணங்களை அற்புதமாக பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சபி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார் மற்றும் காரைக்குடி சகுந்தலா.
1: இனி கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று 12:10 வலம் வந்த நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் புத்துணர்வான பங்களிப்பை தாங்கி வந்தது. இதமான பாடல்களை நிகழ்ச்சியில் இணைத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க செய்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கு நன்றிகள் என கட்சேவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் மற்றும் மனவை சந்திரசேகர்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த மாதம் ஏப்ரல் 25 சனிக்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சியில் அன்றைய தினம் புரோட்டா பற்றிய தகவல்களாக வந்து சென்றது. புரோட்டா செய்யப்படும் மைதா மாவு கோதுமையிலிருந்து எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்ற தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது என்ன பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
2: இனி கடந்த மாதம் 25 சனிக்கிழமையன்று பகல் 1 வலம் வந்த நெஞ்சில் நிறைந்தவை பழம்பெரும் பாடல்களை பரிசாக கொடுத்து சென்றது. அத்துணை பாடல்களும் அந்த கால நினைவுகளை மீட்டிச் சென்றன. கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் விருதுநகர் மணிவண்ணன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் குழந்தை செல்வங்களை குதூகலமாய் சந்தித்து இனிமையான பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
1: இனி கடந்த ஏப்ரல் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை

0: நான்கு மணிக்கு வலம் வந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயரும் தங்கள் தமிழ் ஆர்வத்தை வெளிக்கொணர்ந்த விதம் அருமை. தெரியாத பல தமிழ் சொற்களை நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு வாரமும் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சியை கையாளும் மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் மற்றும் உடன் பயணித்த அறிவிப்பாளர் சுபா இருவருக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 27 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அந்த நாள் ஞாபகம் என்ற தலைப்பினை தாங்கி வந்தது. நீர்கள் பல்வேறு நினைவுகளை கூறி சென்றனர். விடுமுறையை விரும்பிய வண்ணம் தடையின்றி கொண்டாடி மகிழ்ந்த தருணங்கள் இக்கால பிள்ளைகளுக்கு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டி சென்றனர். நிகழ்ச்சியை நெறியாளுகி செய்த அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கு பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன்.
2: இனி கடந்த ஏப்ரல் மாதம் 27 திங்கட்கிழமை மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இனிமை மிகுந்த இசை மழையில் நனைய செய்த அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன் அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர் மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
0: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது பணியிடங்களில் பாதுகாப்பு என்னும் கோணத்தில் வளம் வந்தது. பணியிடங்களில் உண்டாகும் பிரச்சனைகள் குறித்து பல நேயர்களும் அங்குள்ள வசதிகள் குறித்து பல நேயர்களும் நம் பண்பலையின் பக்கம் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் மதுரை மகேஸ்வரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார்.
2: இனி அன்றைய தினம் கடந்த ஏப்ரல் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த தங்கபாண்டியன் அவர்களின் தெருவில் வந்து சென்ற அத்துணை பாடல்களும் மனதை மகிழ்வித்து சென்றன. கேட்டு சுவைக்க செய்த பண்பலைக்கும் அன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் தேனி அமிர்தவள்ளி கரூர் கண்ணன்.
0: நேர்களே, இன்று தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை முதல் 28 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: திருப்பூர் மாவட்டம் மணவை சந்திரசேகர்.
1: அவர் கடந்த மாதம் April 24 வெள்ளிக்கிழமை ஒலித்த கொடைத்தன்றல் நிகழ்ச்சி குறித்த பதிவை தந்துள்ளார். அன்றைய தினம் நடிகை சுஜாதா அவர்களின் வாழ்க்கை வரலாறோடு அவரின் பாடல்களை அள்ளி வழங்கி நிகழ்ச்சியை கேட்டு நிகழச் செய்து அவரின் நடிப்பு நுணுக்கங்களை மிக அழகாக எடுத்துரைத்த மூத்த அறிவிப்பாளர் சலீமா ஷாஜஹான் அவர்களுக்கு வாழ்த்துகள் என தன் கருத்தை கட்செவி பக்கம் பதிவு செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் மணவை சந்திரசேகர்.
0: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 மணிக்கு.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின்

கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர, தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது.

0: 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: இளமை பேசுகிறது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு தந்து கோடை பண்பலை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தொடங்குது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போகிறோம். ரொம்பவே ஜாலியாக சுறுசுறுப்பாக விளையாடலாம். வாங்க, எப்படி ஒரு உணவை ருசித்து பார்த்ததும் பிடிச்சு போகுதோ அப்படித்தான் நல்ல விஷயங்களை நாம் ஒரு முறை ருசி பார்த்தாலே போதும். சரியா, யார் சொன்னாலும் நல்லதை தான் தேடி போக தோணும், அப்படியே வாழ்க்கையும் ரொம்ப அழகாகும்னு சொல்லிட்டேன். இப்போது தொட்டு 1, 2, 3 என ரெண்டு விளையாட்டுமே அட்டகாசமாக தயாராக இருக்குது.

சீன்லாம் வேற மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக தான். சரி, தொட்டு தொட்டு எப்படின்னா, உதாரணத்துக்கு வானொலின்னு தலைப்பு எடுத்துக்குவோம். வானொலியை கண்டுபிடிச்சது மார்கோனி. வானொலி வழியாக கதைகள், கவிதைகள், நாடகங்கள், சினிமான்னு நிறைய ஒளிபரப்பாகும். பொது அறிவு தகவல்கள் வானொலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஊர் செய்திகள், நாட்டு நிகழ்வுகள், உலக செய்திகள்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருப்போம். வானொலி கேட்பதால் கற்பனைத்திறன் அதிகரிக்கும். இப்படியே அதிகமாக நாம் சொல்ல முடியும். கவனிச்சிங்களா, வானொலிங்கிற சொல்ல ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தியிருப்போம். தலைப்பை தொட்டு தொட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தோமா, அவ்வளோதான் தொட்டு தொட்டு விளையாட்டு. அடுத்த விளையாட்டு 1, 2, 3 எப்படின்னா அப்படித்தாங்க. சில சொற்களும் அதுக்கு எண்களும் வரிசையாக 1, 2, 3, 4, 5 கொடுப்போம். எத்தனை சொற்கள் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அந்த எண்ணுக்குரிய சொற்களை கண்டுபிடிச்சு சொல்லணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கா? விதை 1, பூ 2, காய் 3, கனி 4, மரம் 5 எடுத்துக்குவோம். இது உதாரணத்துக்கு, சரியா? இப்போ 1, 3, 5, 2, 4 கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ வேகமாக இல்லை, கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுவேன். 1, 3, 5, 2, 4 எங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். விதை, காய், மரம், பூ, கனி, அவ்வளோதான். அட, கண்டுபிடிச்சிட்டிங்களே, அருமை. ரெடியா? பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும் கலந்துக்கணும். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் முதல் முறையாக பேசுகிறவங்களுக்கு 0-45-42-24-24-24. மறுபடி சொல்லட்டுமா? ஃபஸ்ட் டைம் பேச வரீங்க அப்படின்னா 0-45-42-24-24-24. வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 0-45-42-24-24-29. உங்களை சந்திக்க காத்திருக்கேன் கனிமுத்து. தேர்தல் முடிவு, தேர்வு முடிவுன்னு பரபரப்பாக இருந்தீங்கன்னா நம்ம கூட எஃப்எம் கேளுங்க, கொஞ்சம் படபடப்பு குறையும்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.

0: தொடை எஃப்எம்ல எல்லாமே பேசுகிறத கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம், தொட்டு தொட்டு 1, 2, 3. வாங்க, யாரை சந்திக்க போகிறோம்? ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குப்பா, மாணவர்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஏன் கனி சொல்ல மாட்டேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் அது? சரி சரி, ரக்ஷிதா.
1: ரக்ஷிதாங்க,
0: எங்க இருந்து பேசுறீங்க?

0: சொன்னீங்க? சேலம்,
1: நாமக்கல் மாவட்டம்.
0: நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் எங்க?
1: கிருஷ்ணபுரத்துலங்க.
0: என்ன படிக்கிறீங்க? எந்த கிளாஸ் போக போறீங்க?
1: சிரிப்பு தான் தலைப்பேவும்.
0: அதுதான் நாங்களும் பயன்படுத்திக்கிட்டோம், சிரிப்பு உங்களுக்கான அந்த தலைப்பு. இப்போ சிரிப்புன்றத வச்சு அப்படியே சொற்களை வாக்கியங்களை உருவாக்கணும். நீங்க எங்க சொல்லுங்க பாப்போம். சிரிப்பு சரிங்கண்ணா. அப்புறங்கண்ணா
1: அப்புறமேலு
0: யோ என்ன அது.
1: அப்புறமேலு
0: என்ன சிரிப்பு எப்படிப்பட்ட மருந்து தெரியுமா? வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லணும். நல்லா சிரிச்சா ஆயுள் கூடுங்க. ரொம்ப நேரம் சிரிச்சோம்னா அப்புறம் நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற
1: அப்புறம்
0: என்ன சொல்லலாம்? ஆமாம், வகுப்பறையில் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடாமல் நீங்கள் வேறு யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது, சரியா? சிரிப்பு தான். சரி, வகுப்பறையில் சிரிப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியாக சிரித்து விளையாடுவீங்களா?
1: அப்படியே
0: வகுப்பறையிலையா இல்லை மைதானத்துலையா? அவ்வளோ தைரியமான பொண்ணா ரக்ஷிதா? அப்படி சொல்லுங்க. சரி, வேற ஏதாவது தோணுதா சிரிப்பை பற்றி சொல்லணும்னு? இன்னைக்கு வானவில் கேட்டிங்களா நம்ம கோடை எஃப்எம்ல?
1: 9 மணிக்கு.
0: சரிப்பா, அதெல்லாம் புத்திசாலிங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். சரி, வேற ஏதாவது சொல்ல இருக்கீங்களா சிரிப்பை பத்தி? இது முதல் முறையா பேசுறீங்களா? ரைட், அதனால அடுத்த முறை வரும்போது ரக்ஷிதா வந்து பட்டையை கிளப்புவாங்க, எந்த தலைப்பு கொடுத்தாலும். அப்படித்தானே? நன்றி. வாழ்த்துக்கள். அவங்க பேர் மட்டும் சொல்லிருங்க, அடுத்த முறை பேசுறோம்.
1: என்ன
0: படிக்கிறாங்க சமித்ரா? என்ன படிக்கிறீங்க? ஹாய். சரி பாப்பா, வேற யாரும் இருக்காங்களா? வரிசையா இருக்க போறாங்க?
1: இல்ல.
0: சரி, ரொம்ப ஜாலியா இருங்க. நன்றி.

0: போங்க இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம்ல. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டு தொட்டு தொட்டு ஒன்னு ரெண்டு மூன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். மற்ற நேர்கள்லாம் ரசிங்க எப்படி பேசுறாங்கன்னு வாங்க இப்ப யார சந்திக்க போறோம். ஹலோ
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து உதயலட்சுமி பேசுறேன்.
0: உதயலட்சுமி?
1: ஆமாங்க.
0: எந்த வகுப்பு போக போறீங்க?
1: 12th போறீங்களா?
0: ம், எந்த பிரிவு நீங்க, எந்த குரூப்?
1: பயோமேக்ஸ்.
0: ஆ, எதுக்காக கேட்குறோன்னா அவங்க எந்த பிரிவு எடுக்கிறாங்களோ அதில் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் இருக்கும், அதுக்காகத்தான். ம்,
1: சரிங்கண்ணா.
0: சரி, என்ன தைரியத்தில் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டால் உங்களுக்கு எப்படி சொல்ல தோணும்? அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ம், சரிம்மா. சரி, ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுதே உங்கள் தைரியமான பேச்சு கேட்கும் போது.
1: ம்,
0: சரி உதயலட்சுமி, ரெண்டு விளையாட்டில் நீங்கள் எந்த விளையாட்டு விளையாட போகிறீங்க? அப்படியா, சரி. உங்களுக்கான அந்த சொற்கள் சொல்லட்டுமா? ஆ, மிதிவண்டி, ஆட்டோ, பேருந்து, ரயில், ஆகாய விமானம், ராக்கெட். அப்படி வரிசையா 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் யாருக்கும் உதவி வச்சிருக்கீங்களா எழுத சொல்லி? அதாங்க, நாங்களே பார்த்துக்கோங்க. சரி, மறுபடியும் சொல்கிறேன். மிதிவண்டி, ஆட்டோ, பேருந்து, ரயில், ஆகாய விமானம், ராக்கெட். ரொம்ப எளிமையாக இருக்கும், அப்படியே தரையில் ஆரம்பித்து ஆகாயத்துக்கு போகிறது மாதிரி இருக்கும். சரியா, 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துக்கோங்க எண்கள்லாம். எங்க இப்போ இதை டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லணும், அதாவது இறங்கு வரிசையில் சொல்லணும். சொல்லுங்க, 6, 5, 4, 3, 2, 1 சொல்லுங்க சொற்கள்லாம். ஒற்றைப்படையிருக்கேன் சொல்லலாமே, தாராளமா, அதுதான் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் கை தட்டுங்கப்பா உதயலட்சுமிக்கு, சிறப்பு, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. ம், வாழ்த்துக்கள். பன்னெண்டாவது முடிக்கும் போது நீங்க நிறைய மதிப்பெண் வாங்கிருப்பீங்க, வேணா பாருங்க நான் சொல்றேன். நன்றிமா.

0: இப்போ எல்லாமே பேசுகிறது இல்லை, யாரை சந்திக்க போறோம்? வணக்கம். மாணவர்கள்னா சும்மாவா? ஆ ஹலோ, யாருங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து சமீமா பேசுறேன்.
0: தமிமா? மணப்பாறையா?
1: ஆமாண்ணா.
0: அவங்க மணப்பாறை முறுக்கு வாசனை எங்க வருதுங்க தமிமா?

0: சிரிப்பை பாரு ஆச்சரி. தம்பிம்மா உங்களுக்கான விளையாட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் நாங்கள், தொட்டு தொட்டு ஒன்று ரெண்டு மூன்றுன்னு. உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? பின்னாடி யார் எடுத்து கொடுக்குறது? இது கல்லாட்டை நாங்களும் சேர்த்துக்க மாட்டோம். அவங்கள ஓரமாக போக சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் தான்
1: விளாட்ணும்.
0: ஆ ஒன்று ரெண்டு மூன்றா? சரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மனசில் பதிய வச்சுக்கோங்க. சொல்லட்டுமா? காற்று, தென்றல், புயல், சூறாவளி, சுனாமி. தமிமா பயந்துடாதீங்க. காற்று, தென்றல், புயல், சூறாவளி, சுனாமி. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு சொற்கள்
1: கொடுத்துருக்கேன்.
0: ம், இப்போ உங்களுக்கான அந்த எண்கள் சொல்லட்டுமா? கண்டுபிடி சொல்லிடுறீங்களா? முதல்ல என்னென்ன சொற்கள் சொன்ன அதை சொல்லுங்க.
1: காற்று,
0: ம்,
1: தென்று,
0: தென்றல்,
1: தென்றல்,
0: ஆ,
1: புயல்,
0: ஆஹா,
1: சூறாவளி,
0: ம்,
1: சுனாமி.
0: அப்பா சரி, உங்களுக்கான அந்த எண்கள் வந்து 2, 4, 1, 3, 5. 2, 4, 1, 3, 5. எப்படி சொல்லலாம்? 24,135. என்னமா?
1: தென்றல்,
0: தென்றல், ஆஹா,
1: சூறாவளி,
0: ம்,
1: காற்று,
0: ஓஹோ,
1: புயல்,
0: ஆஹா,
1: சுனாமணி.
0: ஆ சுனாமி. ஆ சரி, தமிமா எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க இந்த இதில்? தென்றல் மாதிரியா, புயல் மாதிரியா, இல்லை சூறாவளியா, இல்லை சுனாமியா? ஆ எப்படி எப்படி? அதையும் அவங்ககிட்ட கேட்டு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, அதுக்காக தான் கேட்குறேன். என்ன சூறாவளியா? ஆமாம், இல்லை இருக்கணும் சரிங்களா? பெண் பிள்ளைகள் வந்து அப்படி தான் இருக்கணும், சில நேரங்களில் சூறாவளியாக இருக்கணும், சில நேரங்களில் தென்றல் மாதிரி இருக்கணும். சரி பாப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா விளாண்டிங்க. சரியா, இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் அப்படியே ஏறு வரிசையில் சொல்லணும். 1, 2, 3, 4, 5 வரிசை சொல்ல போகிறீங்க. ம், சொல்லுங்கள்.
1: காற்று,
0: ம்,
1: தென்றல்,
0: ம், அடடா அப்படியே புயல் வந்துச்சு பாருங்க. சரி, புயல், சூறாவளி, சுனாமி, சரியா? ம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க?
1: செவன்சர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி.
0: ஆ, பக்கத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்யறது? அவங்க பேரை நான் தெரிஞ்சே ஆகணும். அங்கே பாருங்க, ஓடுறாங்க பாருங்க, பேரை சொல்லுங்க. சரி நன்றிங்க.
1: ஆ சரிண்ணா.
2: ஹலோ,

0: நேரம் இரவு 8:31. கோடை பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, ரொம்ப ஆற்றலோட நம்ம மாணவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க, விளையாட வந்திருக்கீங்க? விருதுநகர்ல எங்க? அருப்புக்கோட்டை பக்கமா? முத்துமாரி அருப்புக்கோட்டை பக்கமா இருக்கீங்க? எப்படி அண்ணன் கண்டுபிடிச்சேன். ஆமா, இன்னைக்கு நினைவு சுகம் கூட விருதுநகர் மாவட்டத்துக்கு தான், தெரியுமா? சரி, உங்க மாவட்டம் எதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்லுங்க.
1: என்னன்னா,
0: இல்ல விருதுநகர்னா நம்மளுக்கு யாரு முக்கியமா கண்ணு முன்னாடி வந்து போறது?
1: காமராஜர்.
0: அப்புறம் அங்கிட்டு சிவகாசி, பட்டாசு தொழிற்சாலை, அவ்வளவுதான். சூப்பர்மா. முத்துமாரி தானே சொன்னீங்க உங்க பேரு? அப்புறம்
1: கர்மேகம்.
0: மலைய பயன்படுத்தி வாக்கியங்களை உருவாக்கணும்.
1: ஓகே.
0: ஆமா, இப்ப மலை வந்து மலை இன்றியமையாதது, மாறி இல்லையேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலகம் இல்லை. மாறினா மலை, மலை இல்லையேல் உலகம் இல்லை, மக்கள் இல்லை, உயிர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மலை வந்துட்டே இருக்கணும், பயன்படுத்திட்டே இருக்கணும் தொடர்ச்சியா அதிகமா. புரிஞ்சிச்சியா நம்ம மாணவர்களுக்கு என்ன நினைச்சீங்க? மலை மலை அப்புறம் என்ன சொல்லலாம்? ஆமா, ச்சே, இப்பனா முன்னாடி நாங்க தயார் செஞ்சிருப்போமே. நீங்க அந்த இடத்துல யோசிக்கிறீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய திறமையாகும். ஏன்னா நிறைய நம்ம நேர்காணல் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த ஃபேஸ் பண்ண வேண்டியது, சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இப்போ இருந்தே உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் எங்கள் கோடை எஃப்எம் சார்பா, சரியா? அதனால பயப்படக்கூடாது. வேற ஏதாவது சொல்லுங்க, யோசிங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்?
1: மலையால் விவசாயிகள் நன்மை அடைகிறார்.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற அடடா,
1: மழை இருந்தால்
0: வரும். திருக்குறள் நிறைய பார்த்தீங்களா, வான் சிறப்புனே இருக்கு. மழையை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருப்பாங்க திருக்குறளில். திருவள்ளுவர் அவ்வளோ மிகப்பெரிய அளவில் சொல்லியிருப்பாரு. ஏதாவது குறள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, மழை சார்ந்த குறள்?
1: துப்பாக்கு துப்பாய தூங்கும் மழை.
0: ஏய், வந்துருச்சு பார்த்தீங்களா, மழைன்னு வந்துருச்சியா? அவ்வளோதான். சரி, இன்னொரு விஷயம், மழை இல்லைன்னா எப்படி, நீர் இல்லைனா ஒழுக்கமே இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய சொல் பாருங்க. ரொம்ப நன்றி முத்துமாரி, அப்படி மாறியா பொழிஞ்சிட்டீங்க சொற்கள் எல்லாத்தையும், வார்த்தைகள் எல்லாத்தையும். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். இளமை பேசுகிற நிகழ்ச்சியில அடுத்ததா யார சந்திக்க போறோம், யாருங்க? ஹலோ.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வைப்பட்டி
0: பேசுறேன். மணப்பாறையா? இப்பதான் தமிமா வந்துட்டு போனாங்க. பக்கத்து வீடா, பக்கத்து தெருவா? நீங்க வையம்பட்டி பக்கம் இருக்கீங்க. சரி, அருப்புக்கோட்டைக்கும் வையம்பட்டிக்கும் எவ்வளவு தூரம், எவ்வளவு கிலோமீட்டர் தூரம்? சரி வேணாம், பாவம் அந்த சைடு போனா பயந்துருவீங்க. ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, தொட்டு தொட்டு ஒன்னு ரெண்டு மூணு. உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும் ரீனா?
1: ஒன்னு ரெண்டு மூணு.
0: டுவெல்த்து படிக்கிறீங்களா, முடிச்சிட்டீங்களா? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டங்க. என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? ஆனா கண்டிப்பா படிக்கணும், ஏதாவது எடுத்து படிக்கணும். சரியா, உங்களுக்கு பிடிச்சது எடுத்து படிங்க.
1: என்ன
0: படிக்க இருக்கீங்க? ஆஹா, மெடிக்கல்னா நிறைய துறைகள் இருக்கு, நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இப்ப உதாரணத்துக்கு செவிலியர்ல ஆரம்பிச்சு அப்படியே மருத்துவர் வரைக்கும் நிறைய, அதுக்குள்ள இடையில நிறைய பேர் இருக்காங்களே, நீங்க எந்த துறை? என்னமா?
1: அனஸ்தீசியானா.
0: சரி, ஒரு துறை இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. இந்த பிசியோதெரபி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மருத்துவம் போயிட்டீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும். சரியா, சரிங்க ரீனா. உங்களுக்கான அந்த சொற்கள் வந்து, நீங்கள் டுவெல்த் முடிச்சதுனால பெரியவங்கன்றனால உங்களுக்கு எப்படி சொற்கள் கொடுக்குறேன்னா, மழலையர் பள்ளி குறிச்சு வச்சுக்கணும். சரியா, மழலையர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம். எப்படி, ஏழு சொற்கள் கொடுத்துருக்கேன்.
1: இப்போதான்
0: இல்லை, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ தான் பள்ளிக்கூடம் முடிஞ்சிருக்கோம், அடுத்து கல்லூரிக்கு போகிறீங்களா, அதுக்காகத்தான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். சரியா, மழலையர் பள்ளி, கேஜின்னு சொல்லுவோம் இல்லையா அது. சரியா, தொடக்கப்பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அப்புறம் நடுநிலைப்பள்ளி மிடில் ஸ்கூலு, உயர்நிலைப்பள்ளி ஹை ஸ்கூலு, மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி, அப்புறம் காலேஜ் கல்லூரி, அப்புறம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. ஏழு சொற்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஆஹா, இப்போ பாருங்க எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு. சரியா, ஏழு எட்டு ஆறு, 786
1: கல்லூரி,
0: 780
1: பல்கலைக்கழகம்.
0: ஆஹா, ஆ
1: கல்லூரி,
0: ஆ
1: மேல்நிலைப்பள்ளி.
0: இல்லை, நான் 786 சொன்னேன், நான் எட்டு எங்கே சொன்னேன்
1: ஐயோ,
0: பார்த்தீங்களா, அவ்வளோதான். நீங்கள் கேட்டிருக்கணும், என்னன்னா நீங்கள் எட்டு சொல்லவே இல்லை, ஏழு தானே சொன்னீங்க
1: அப்படின்னு.
0: பரவாயில்ல, பயப்படக்கூடாது. சரியா, நம்ம பதட்டத்தில் இருந்தாலும் பதற்றத்தில் இருந்தாலும் படவட படத்தில் நம்மளை ஏமாத்திடுவாங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன், கவனமாக இருக்கணும். சரிம்மா, உங்களுக்கான அந்த எண்கள் வந்து 6 7 5 3.
1: கல்லூரி,
0: ம்,
1: பல்கலைக்கழகம்,
0: ம்,
1: மேல்நிலைப்பள்ளி,
0: ஆஹா,
1: அசத்திட்டாங்க
0: பாரீனா. நிறைய பேர் சொல்றாங்க, மாணவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா, அவங்க இஷ்டத்தான் இருக்காங்க. அங்க பாருங்க, குழந்தைங்க எவ்வளவு அழகா பேசுறாங்கன்னு. இல்ல, குழந்தைங்க சொன்னா மாணவர்கள் கோச்சுக்குவாங்க, அதனால நம்ம நண்பர்கள்னே சொல்லலாம். அப்படித்தான். சரி, வாழ்த்துக்கள், நல்லா விளையாண்டீங்க. சரி, இப்ப நான் சொன்னேனே இந்த வரிசை உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி சொல்லியிருக்காரு, மழலையர் பள்ளின்னு சொல்லியிருக்காரு, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளின்னு ஆரம்பிச்சு பல்கலைக்கழகத்துல முடிச்சிருக்காரு, இதுல ஏதோ ஒரு இணைப்பு லிங்க் இருக்குமே.
1: நன்றிமா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: நேரம் இரவு 8:44. கொடைக்கானல் பண்பலையில் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். யாரோ மங்காத்தா மங்காத்தான் சொல்றாங்களே, நம்ம கோரஸ் டீம் தாப்பா. இன்னைக்கு தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டு இருக்கு, வாங்க விளையாடலாம். வணக்கம், யாருங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க கவின்குமார்?
2: நல்லா இருக்கேங்க.
1: சரி, வீட்டுக்கு வந்தா வணக்கம் எல்லாம் சொல்லுவீங்களா? எங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்களா? கண்டுக்க
2: மாட்டீங்களா?
1: கவின்குமார், எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? தொட்டு தொட்டா 1, 2, 3? சரி, உங்களுக்கான இது விளையாட்டு. சரி, சொல்லு வந்து விளையாட்டு. சரியா, விளையாட்டு ரொம்ப பிடிக்குமா? எந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: கபடி பிடிக்கும்.
1: அப்படியா?

0: கபடி பிளேயரா நீங்க? சரி, இங்க பள்ளிக்கூடத்துல நடந்த கபடி போட்டியில கலந்துக்கிட்டீங்களா இல்ல வெளியே போய் கலந்துக்கிட்டீங்களா?
1: விளையாட்டு
0: துறை மிகப்பெரிய அளவுல இப்ப இருக்கு உலகம் முழுக்க. விளையாட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, மன ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஆஹா சரி. அப்புறம்
1: விளையாட்டு, அப்புறம் வந்து படிப்பு, நான் படிப்பு வராட்டி கூட விளையாட்டு வந்தா நல்லதுங்குவாங்க.
0: ஆஹா அருமையா சொன்னீங்க. சரிங்களா, ஒன்னு நம்மளுக்கு அந்த படிப்பு பலம் இருக்கணும், இல்ல அப்படின்னா விளையாட்டு பலம், ஏதாவது ஒண்ணு விளையாட்டுல நம்ம பெரிசா நம்ம இருக்கணும், ஜெயிச்சிடலாம். சரி,
1: வேற
0: வேற வேற என்ன சொல்லலாம் விளையாட்டை பத்தி? எவ்வளவு விளையாட்டு இருக்கு, நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா?
1: விளையாட்டு வந்து கபடி, கொக்கோ, கிரிக்கெட்.
0: சரிமா,
1: அப்புறம்
0: அப்புறம் நிறைய முயற்சி பண்ணி என்னமா நிறைய முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா, சரி. நீங்க சின்ன வயசுல எந்த விளையாட்டு விளையாண்டுருப்பீங்க? ரொம்ப குட்டி பையனா இருந்திருப்பீங்களா? அப்போ என்ன விளையாட்டு
1: விளையாண்டுருப்பீங்க?
0: அப்படியா, எத்தனை பேர் வேணும் நொண்டிக்கு? ஒருத்தர் மட்டும் போதுமா? அதுல யார் வெற்றியாளரோ அவங்க. அது எப்படி நொண்டி, எப்படி என்ன மாதிரி சொல்லுங்க?
1: அது வந்து 1, 2, 3, 4, 6, 7 பட்டி போடுவாங்க. எட்டு பெட்டியில ஃபர்ஸ்ட் பெட்டியில இருந்து ஒரு கல் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் பெட்டி மிதிக்காம 2, 3, 4, 8 மட்டும் தொண்டிட்டு வரணுங்க.
0: ச்சே, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சும்மா எப்படி தெரியுமா அப்படின்னு உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணேன். நன்றி கவின்குமார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியில இப்ப யாரை சந்திக்க போறோம்? வணக்கம், யாருங்க?
1: சேந்தமங்கலம் வட்டம், நாமக்கல் மாவட்டம், இருமபட்டி, கே.எஸ்.
0: விவன். ஆ
1: ஆமாங்கண்ணா.
0: ஆ சரிம்மா, இவன் கேள்விப்பட்டிருக்கோம், விவன் வந்திருக்காருப்பா. இருமபட்டியில இருந்தா?
1: ஆமாங்கண்ணா.
0: எந்த வகுப்பு போறீங்க விவன்? உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் எடுத்திருக்கேன். அதாவது அன்பு, அறிவு, அழகு, அடக்கம், அமைதி, ஆனந்தம். அன்பு, அறிவு, அழகு, அடக்கம், அமைதி, ஆனந்தம். எழுதிக்கிட்டீங்களா? பாரியா எவ்வளவு தெளிவா இருக்காங்க நம்ம மாணவர்களா. அன்பு, அறிவு, அழகு, அடக்கம், அமைதி, ஆனந்தம். சரி, இப்ப நான் கேட்கணுமா? இப்ப நான் சொன்ன அந்த சொற்கள், அந்த எண்கள் கொடுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6 சொற்கள் சரியா? ஆ, இறங்க வரிசையில் சொல்லுங்கள் பார்ப்போம். 6, 5, 4, 3, 2, 1 அப்படியே சொற்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் வேகமாக.
1: அடக்கம்.
0: ம், இல்லையே. 6, 5, 4, 3, 2 ஆனந்தம். ஆ சரி, அன்பு முதல்ல, அப்புறம் அறிவு, அப்புறம் அழகு, அப்புறம் அடக்கம், அமைதி, ஆனந்தம்.
1: ஆ எழுதிட்டீங்க.
0: ஆ சரி, நம்மளை மாட்டி விட்டுருவாருங்க போல. சரி இருக்கட்டும், மாணவர்கள் சந்தோஷப்படுறதா நல்லா இருக்கும். சரி, 6, 5, 4, 3, 2, 1 சொல்லுங்க என்னென்ன சொற்கள். ஆனந்தம்,
1: ஆனந்தம்,
0: அமைதி,
1: அமைதி,
0: ஆ,
1: அடக்கம்,
0: ஆ,
1: அழகு,
0: ம்,
1: அறிவு,
0: ம்,
1: அன்பு.
0: ம், ஆஹா. ஏ சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் என்னென்னா நான் எண்கள் சொல்கிறேன். ஆ, 2,

0: நாலு
1: ஆ
0: ஆறு 246. சொல்லுங்க. 46, 2, 4, 6. இரட்டைப்படி எண்கள்.
1: அறிவு,
0: அறிவு,
1: அழகு,
0: அடக்கம்.
1: அடக்கம்,
0: ஆ
1: அன்பு,
0: இல்லை, அறிவு, அடக்கம், ஆனந்தம்.
1: ஆனந்தம்.
0: சரி, இப்போ 1, 3, 5 சொல்லுங்க.
1: 1, மூணு,
0: 1, 3, 5
1: அன்பு,
0: அதோட சொற்கள் கண்டுபிடி சொல்லுங்க.
1: அன்பு,
0: அன்பு,
1: அழகு,
0: அழகு, அமைதி.
1: அழகு, அமைதி.
0: அவ்வளோதான். சரி, முதல் முறையாக விளாட்றீங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: சே, ஆனால் அப்படி தெரியல விவன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா, உங்கள் நண்பர்கள்ட்டலாம் சொல்லுங்கள். கோடை பண்பலையில் இப்படி விளையாட்டுகள்லாம் இருக்குது, நம்ம போய் கலந்துக்கிட்டால் தான் இன்னும் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக நம்ம வெளியெல்லாம் தெரியும், வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு.
1: சரி.
0: நன்றிம்மா.
1: ஆ.

0: இன்னைக்கு எல்லாமே பேசுகிறத நிகழ்ச்சியில் நிறைவாக யாரை சந்திக்க போகிறோம்? மாணவர்களாக ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, உங்களுக்கான விளையாட்டுகள்லாம் தொடர்ந்து இருக்கும் சரியா? வணக்கம்.
1: வணக்கம். தெரிஞ்சாலும்
0: ஆ அருணாதேவி, எப்படி இருக்கீங்க அருணாதேவி? நல்லா இருக்கும். அனேமா, நீங்க 10ஆம் வகுப்பு போக போறீங்கன்னு நினைக்கிறேன்,
1: அப்படித்தானே?
0: எப்படி கண்டுபிடிச்சேன்? சரி, ரெண்டு விளையாட்டுல உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? தொட்டு தொட்டா ஒன்னு ரெண்டு மூணா?
1: ஒன்னு
0: ரெண்டு மூணு, சரியா? சரி, தாலுகா, வட்டம், மாவட்டம், மாநிலம், நாடு, இதுதான் உங்களுக்கான அந்த சொற்கள். தாலுகாவுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, வட்டத்துக்கு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, மாவட்டம் மூணு, மாநிலம் நாலு, நாடு அஞ்சு, சரியா?
1: சரிங்க.
0: இப்போ நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா?
1: சரிங்க.

0: இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். சரியா, வணக்கம்.
1: வணக்கம். தெரிஞ்சதால காமாட்சி சொல்றீங்களா? அருணாதேவி.
0: அருணாதேவி, எப்படி இருக்கீங்க அருணாதேவி? மாவட்டம், மாநிலம், நாடு, இதுதான் உங்களுக்கான அந்த சொற்கள். தாலுகாவுக்கு ஒன்னு வச்சுக்கோங்க, வட்டத்துக்கு ரெண்டு வச்சுக்கோங்க, மாவட்டம் மூணு, மாநிலம் நாலு, நாடு அஞ்சு. சரியா? இப்போ நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா?
1: எப்படி
0: பாரியா அருணாதேவி, கடைசி நேரத்தில் வந்து கலக்குறாங்க. சரியா, இப்ப அப்படியே இறங்க வரிசையில சொல்ல போறீங்க. அஞ்சு நாலு மூணு ரெண்டு
1: ஒன்னு.
0: பாரியா, சரி. மாவட்டம் எத்தனாவது எண்?
1: மூணு.
0: நாடு?
1: ஐந்து.
0: தாலுகா?
1: ஒண்ணு.
0: வட்டம்?
1: ரெண்டு.
0: மாநிலம்?
1: நாலு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்குன்ற மாதிரி வர்றோம். சரியா, நன்றிமா.
1: நன்றிங்கண்ணா.
0: இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கிளம்புறேன்.

பாதி வச்சு நம்ம நம்பிக்கையில, ஆனா மீதி வச்சு நம்ம நண்பர்கள் கையில.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இரவு வணக்கம் நேயர்களே. இரவு வந்து மெதுவாய் தாளாட்ட, நிலா ஒளியில் நினைவுகள் அமைதியாய் மலர, நாள் முழுவதும் சோர்ந்த மனது இப்போது ஓய்வெடுக்க, கனவுகளின் கதவு மெதுவாக திறக்க, காற்றின் இசை காதில் தழுவிச் செல்ல, அமைதியின் மொழி உள்ளத்தை குளிரச் செய்ய, இதமான கானங்களை வழங்க, இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்.
2: காமாட்சி, இங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாகவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாமல் மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

காதலில் கண்களில் நின்றது கண்ணீர் அல்ல, சொல்லாமல் தங்கி நிற்கும் உணர்வுகள். நெஞ்சில் இருப்பது பாரமல்ல, விடாமல் பிடித்து கொண்ட நினைவுகள் அது. வடிவமில்லா காதல் இங்கு கேள்விக்குறியோடு.

நேரம் 9:11, கோடைப்பண்பலை 100.5 கொடைத்தன்றல். மௌனம் பேசும் இடத்தில்தான் உண்மை காதல் பிறக்கிறது. தூரம் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் நினைவு இருந்தால் போதும், அது அவன் அருகேதான். இது காதலா என்று தெரியாமலேயே உன் நினைவில் வாழ்கிறேன், உன் உயிரில் நிறைந்து.

இது குடைத்தென்றல். உன் நிழல் கூட என்னை தொடும்போது என் காயம் மறைகிறது. மௌனத்துக்குள் நீ வைத்திருக்கும் ரகசியம் என் இதயத்தை தினமும் திறக்கிறது. ஆனால் நீ இல்லாத இடம் வெறுமையானது என்னுள்.

நேரம் 9:22. கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல். தெரியாத பாதையில் நடந்தாலும் உன் நிழல் எனக்கு வழிகாட்டி, ஒரு பார்வை கிடைத்தாலும் போதும், இந்த தேடல் எல்லாம் ஓய்ந்துவிடும். நீதான் அந்த காதலின் ரகசியம், என் காதல் தேடிய ஒரே பதில் நீதான்.

இது கொடைத்தென்றல். துளித்துளியாக விழும் அந்த மழை நம் காதலை மெதுவாகச் சொல்லிச் செல்கிறது. ஒரே குடையின் கீழ் நின்ற அந்த நொடி உலகமே நம்மை சுற்றி சுழன்றது போல. மழை நின்றாலும் அந்த நினைவு விடாது. உன்னோடு நின்ற அந்த நேரம் என் வாழ்நாள் முழுக்க தொடரும். இனிமையாக

நேரம் 9:33. ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கொடைத்தென்றல்.

இது கொடைத்தென்றல். சிறுகுரலில் தொடங்கிய அந்த இசை பெரிய உணர்வாக இயற்கை கூட இவர்கள் காதலை கொண்டாடுகிறது. குயிலின் குரலில் அது தினமும் ஒலிக்கிறதாம்.

இது மழைத்துளி விழும் ஒளி அல்ல, நேரம் மெதுவாக உடையும் சத்தம். கூரை மீது தட்டும் ஒவ்வொரு துளியும் அவள் சொல்ல நினைத்த வார்த்தைகளாம். நினைந்த சுவரில் வழியும் தண்ணீர் கூடுகள் நினைவுகளின் வரைபடமாம்.

நேரம் 9:48, கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நிலவு என் இரவுக்கு இரகசியம் சொல்லித் தருகிறது. ஒளி கண்ணில் விழும் நேரம் அவள் பெயர் எழுதப்பட்டுள்ளதாம். ஜன்னல் கம்பிகள் இடையில் சிக்கிய காற்று போல என் காதல் உன் அருகே வந்து நிற்கிறது. நிலா மட்டும் சாட்சி. இந்த மௌனக்கதைக்கு நீயே முடிவும் ஆரம்பமும்.

இரவு நேர அமைதியை இசையால் நிரப்பிச் சென்றது கோடை புண்பலை 100.5 கொடை தென்றல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

0: இன்னைக்கு வியாபார நகரம் என சொல்லப்படும் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கு தான் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் கலந்துக்க தொலைபேசி எண்கள் விருதுநகர் மாவட்ட அறிமுக நேயர்களுக்கு 0 45 42 24 24 24 0 45 42 24 24 24. வழக்கமாக பேசும் நேயர்களுக்கு 0 45 42 24 24 29. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருப்பெங்கலி டெய்லர் பாக்கியலட்சுமி. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். டெய்லர் பாக்கியலட்சுமி அம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீங்கள் தெரியல
0: சரிங்க, கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

நேயர்களுக்கு இரவு வணக்கம். அழகான அமைதியான இந்த இரவு பொழுதில் இனிய பாடல்கள் உங்களின் விருப்பத்தில் தரும் கோடை எஃப்எம்மின் நினைவு

0: கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம். என்ன பேருங்க? அக்ஷயா. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மாவின் விளைக்காக.
0: அப்படியா? அம்மா பேர் என்ன?
1: எங்க அம்மா பேர் கௌரி லட்சுமி.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றி.

0: நேரமிரவு 10:11 கோடை பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: ஐயா, விருதுநகர் பெருந்தளவு காமராஜர் பிறந்த ஊரு, அங்க இருந்து கருப்பசாமி பேசுறோம்.
0: சொல்லுங்க காவல் தெய்வமே. என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? இருவர் படத்துல இருந்து நறுமுகையே நறுமுகை
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
2: ஓகேங்க.

0: கோடை எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் செவ்வாசி வட்டம் மீனம்பட்டியில இருந்து மோகன்ராஜ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க மோகன்ராஜ்?
1: சதாம் சார், வணக்கம்.
0: சதாம் அங்கிட்டு போயிட்டாரு, கனிமுத்துங்கிட்டு இருக்கேன். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: சின்ன தம்பியில இருந்து போவோமா?
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி.

0: இசை ஊர்வலம் போயிட்டுருக்கோம் நம்ம கொடைக்கானல் பண்பலையில். இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் வந்துட்டு இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து காரியாபட்டி கிராமம்.
0: ஆ,
1: அழகர் சாமி சார் பேரு.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: மைகேல் மதன காமராஜன்ல இருந்து சுந்தரி நீயும் சுந்தரி ஞானம்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: நேரம் இரவு 10:29. கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ யார சந்திக்க போறோம்? வணக்கம். வணக்கம். கணேசன் காளீஸ்வரியா?
1: வாழ்த்து
0: சொல்லிட்டோம்.
1: வணக்கம் சார்.
0: சரிங்க, பாடல் வழியாவும் வாழ்த்து சொல்லிடலாம். சரிங்களா? நன்றிங்கம்மா.

0: என்ன பாடலுங்க. நிறைய அப்பாக்களுக்கு இந்த பாடல் கேட்கும் போதே எங்கெங்கேயோ போகும் சிந்தனைகள் எல்லாம். வணக்கம், இது நினைவே சுகம். யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம், சிவகாசியில இருந்து அருண்மொழி பேசுறேன்.
0: அருண்மொழியா? ஆ, என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து கேளடி கண்ணன் பாட்டு.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்ல, இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன்.
0: சரிங்க, நன்றிங்க.
1: ஆ, நன்றி.

0: நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம் கொடைக்கானல் பண்பலையில். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம்.
0: பெண்கள் எல்லாரும் இருக்கிற தொலைபேசி எண்களை ஆக்கிரமிச்சிட்டீங்க போல. என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: நானாக
0: கேட்கலாங்கம்மா. ரொம்ப நல்ல பாடல் கேட்கலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: நேரம் இரவு 10:45. கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: சார் சிவகுமார்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் கடம்பகுளம். சிவகுமார் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க சிவகுமார்?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே என்ற பாடல்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: ஓகே ஓகே, நன்றி சார்.

0: கோடை பண்பலை நூற்பிள்ளைந்தில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களை சந்திச்சுட்டு இருக்கு மகிழ்ச்சியோட. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருகே ஆணைக்குட்டம் கிராமத்தில இருந்து சந்தனம் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேக்கலாங்க? சந்தனம் மணக்க.
1: சார், எனக்கு எங்க ஊரு பாட்டுக்காரங்கள இருந்து மதுரை மாறி கொடுந்து
0: கேக்கலாங்க.
1: தேங்க்யூ.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சி வரக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க? ரெங்கன்.
1: வெப்பத்தை கோடை காற்றில் பாதிக்க பாடல் பறக்கும் கோடைப்பம்பளைக்கு இரவு. வணக்கம்.
0: பாடல்
1: உன்னை பாட்டு வாங்க இடி நிக்க மக்கள்
0: கேட்கலாங்க. நன்றிங்க. இதுவரை விருதுநகர் மாவட்ட நேர்களை மகிழ்ச்சியாக வரவேற்றது கோடு எஃப்எம்மின் நினைவே சுகம். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். கனிமுத்து, நன்றி.

இரவு வணக்கம் நேர்களே. இரவு இது தழுவும் நேரம், மனது நிம்மதி தேடும் நேரம், நாளின் சுமை காற்றோடு கரையும் நேரம், கனவின் உலகம் மெதுவாய் கதவை திறக்கும் நேரம். கண்களை மூடி அமைதியை உள்ளத்தில் சேர்க்க இது இரவு சிறகு நிகழ்ச்சியில் சதாம்.

கோடை பண்பலை 100.5 நாளை தரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள்மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா கேட்கலாம். 6:30 அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி, மதுரையின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை. 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:35 புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:40 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேர்ஸின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேர்களுக்காக. இதில் புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், வைக்கிங் பனியன்ஸ்

பிரீவ்ஸின் மனதோடு ராகம் 8:30. இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலமின் வானவில். 9:30க்கும் வானவில் கேட்கலாம். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நேற்றைய நிமிடங்கள். இதில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். காலை 11 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரசையின் திரு இசை பாடல்கள். 11:20 சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை கேட்கலாம். 12 மணிக்கு மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். பனிரெண்டு

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். பனிரெண்டு 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. ஒரு மணிக்கு கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டூல் தமாக்கா தூல். மூன்று மணிக்கு உயிர் எழுத்து, இதில் பாட்டும் பதமும் கேட்கலாம். 4 மணிக்கு அணில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் ரன் அரிசி, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். வழங்கும் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 புமாக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், இதில் நாவல் நேரம் கேட்கலாம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் புமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 தமிழ் செய்தி அறிக்கை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளைய விளையாட்டு சொல்லுக்குள் சொல் ககப்போ 2 விளையாட்டுகளோடு. 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேர்களுக்கு. 11:00 மணிக்கு இரவு சிறகு.

0: உழவர்கள் கை சோர்ந்து உழவை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் எல்லா ஆசைகளையும் துறந்து துறவியானவர்கள் கூட உயிர் வாழ முடியாது. குறள் எண் 1036, அதிகாரம் உழவு.
1: உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதூம் விட்டேன் என்பார்க்கு நிலை.
0: உழவர்கள் கை சோர்ந்து உழவை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் எல்லா ஆசைகளையும் துறந்து துறவியானவர்கள் கூட உயிர் வாழ முடியாது. குறள் எண் 1036, அதிகாரம் உழவு.
2: இத்துடன் நம் ஒளிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 4:51 100.5 MHz நம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இதுவரை எம்மோடு இணைந்திருந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இதயம்.

சமையல் கேடு போகுமா?

புத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவருடம் 1948, வைசாக 14, பராபவ சித்திரை 21, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 4:57.